நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 30 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 6 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 20 தேதி புதன்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இன்றைய ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: பேதையின் கையில் செல்வம் சேருவது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கல்லுண்டு கழித்து மயங்கும் தன்மை போல் ஆகிவிடும். குறள் எண் 838 அதிகாரம் பேதைமை.
1: மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடமை பெறின்.
0: பேதையின் கையில் செல்வம் சேருவது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கல்லுண்டு கழித்து மயங்கும் தன்மை போல் ஆகிவிடும். குறள் எண் 838 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை இதில் 4 அறிவும் காடு இயற்கையின் வரம். எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல். நகர்வலத்தில் கோடை விடுமுறை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம். கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதி செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரை கானம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாசம் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம். பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோகமீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன், வேணுகுமார் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கு செய்ய நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸில் காலை 10:02 முத்துச்சிதறல், முற்பகல் 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் குறித்த தகவல்கள்.

0: இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தொழில் இதில் வாங்க பேசலாம். பெண்களுக்கான யோகா பயிற்சிகள் இதில் யோகா மற்றும் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவருடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பாதாம் பிசின் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. அடுத்தது என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டரங்கம். தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் 2 இடம்பெறுகிறது. 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 352. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ். 7:30 உழவர் விலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 2, காய்கறி பயிர்களுக்கான மண் வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப சௌத்ரி அவர்களின் உரை. 9:30 கரங்கிசை நிகழ்ச்சியில் பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீராசவ ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: FM ரெயின்போ அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: காலை 7 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் நின்றுவர் தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷவ ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, நண்பகல் 12:05 ஹை ஸ்நேகிதியே, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம், 3:02 ஹலோ டாக்டர், உலக செஞ்சிலுவை தினத்தையொட்டி இரத்த தானம் குறித்து செஞ்சிலுவை இரத்த வங்கி மருத்துவர் பி யோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக். FM கோல்டு அலைவரிசின் இன்றைய நிகழ்ச்சிகள்: காலை 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்துண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சிறுகதை சொல்பவர் TN ஹைமவதி அவர்கள், 12 திரைகானம், 12:50 மில்லசி, 1:10 இசைமலர், வைஷ்ணவி ராம்தாஸ் அவர்களின் பாட்டு இடம்பெறும், CV கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், VR ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், ராஜபாளையம் RM ஜம்புலிங்கம், CM தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் தவில் இசை மிஷ்டச்சாப்பு தாளம் இடம்பெறுகிறது. 3 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 5 அரங்க இசை நிகழ்ச்சியில் சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்கலாம், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், இதில் டிஜிட்டல் டீடாக்ஸ், BS ஸ்ரீலட்சுமி வழங்கும் உரை, த ரூட்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் கைரா பிரசன்னா வழங்கும் உரை, பேஜஸ் டு பிக்சல் நியூ ஏரா ஆஃப் ரீடிங் அன்சிகா

வண்டி வழங்குமுறை ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக அபிஷேகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கலரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12 மணிக்கு ரேட்டோ நேரம்,

0: Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 7878 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 7878 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
3: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால் அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார்? இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன் மேல் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும்

0: முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருப்பது.

0: அடுத்து வரும் பாடல் மேலப்பாளையம் எஸ் சையத் அலிரிபே குழுவினர் பாடியிருப்பது.
1: அவ்வளாய் உதித்து அனைத்தையும் படைத்து அற

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 6 புதன்கிழமை. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள். உலக தேனீ தினம் ஒவ்வொரு ஆண்டும் May 20 கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழல் அமைப்பில் தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கையாளர்களின் பங்கை அதிகரிப்பதே சர்வதேச தேனீ தினத்தின் நோக்கமாகும். தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கையாளர்கள் வேளாண் உணவு அமைப்புகள் மற்றும் நமது கிரகத்தின் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியத்தில் வகிக்கும் முக்கிய பங்குகளை எடுத்துக்காட்டுகிறது. வேளாண் உணவு அமைப்புகளுக்கு மகரந்த சேர்க்கை அவசியம். பயிர் விளைச்சலை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் மகரந்த சேர்க்கையாளர்கள் உணவு தரம் மற்றும் பன்முகத்தன்மையை மேம்படுத்துகிறார்கள். 2,00,000 மேற்பட்ட விலங்கு இனங்கள் மகரந்த சேர்க்கையாளர்களாகும். அவற்றில் பெரும்பாலானவை பட்டாம்பூச்சிகள், பறவைகள், வௌவால்கள் மற்றும் 20,000 மேற்பட்ட தேனி இனங்கள் உட்பட காட்டு இனங்கள். தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கையாளர்கள் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகளாகவும் செயல்படுகிறார்கள். சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் காலநிலை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறார்கள். மகரந்த சேர்க்கையாளர்களை பாதுகாப்பது பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மண் வளம், பூச்சி கட்டுப்பாடு மற்றும் காற்று மற்றும் முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளையும் மேம்படுத்துகிறது. வேளாண் சூழலியல், ஊடுபயிர் சாகுபடி, வேளாண் காடுகள் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை போன்ற இயற்கைக்கு உகந்த விவசாய நடைமுறைகள் மகரந்த சேர்க்கையாளர்களை தக்கவைக்க உதவுகின்றது. நிலையான பயிர் விளைச்சலை உறுதி செய்கின்றன மற்றும் உணவு பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் குறைக்கின்றன. விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க உதவியாக இருக்கும் தேனீ வளர்ப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். மனிதர்கள் தேனீக்களின் சமூகத்தை செயற்கையாக தயாரிக்கப்படும் கூடுகளில் வளர்த்து அவற்றை பராமரிக்கும் ஒரு செயற்பாடுதான் தேனீ வளர்ப்பாகும். தேனீக்கள் தேன் சேகரிப்பது, கூட்டை சுத்தமாக பராமரிப்பது, பாதுகாப்பது, உணவை எடுத்து வருவது போன்ற பணிகளை செய்கின்றன. தேனீ வளர்ப்பை சிறிய அளவில் துவங்குவதே நன்மை பயக்கும். தேனீக்களை வளர்க்க துவங்கலாம். அதன் மூலம் போதிய பயிற்சியும் அனுபவம் பெற்ற பின்னர் சாதகமான சூழ்நிலை இருக்கும் இடங்களில் வணிக ரீதியில் தேனீ வளர்ப்பை துவங்கலாம். முதலாவதாக இன தேர்வு. அடுக்கு தேனி இனங்களை மட்டுமே தேனீ பெட்டிகளில் வைத்து வளர்க்க இயலும். சமவெளி ரகத்தை சமவெளியிலும் மலை ரகத்தை மலைப்பகுதியிலும் வளர்த்தல் வேண்டும். தேனி பண்ணை அமைக்க தெரிவு செய்யும் இடம் தேனீக்களுக்கும் தேனி வளர்ப்போருக்கும் ஏற்றதாக அமைத்தல் அவசியம். தேனீ கூட்டங்கள் எங்கெங்கு இயற்கையில் அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த இடங்கள் பொதுவாக தேனீக்கள் வளர்ப்பதற்கு ஏற்றவை. தேனீ வளர்ப்பு நல்ல வெற்றி பெறவும் அதிக தேன் மகசூல் பெறவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை சுற்றிலும் 2 km சுற்று வட்டாரத்தில் தேனீக்கு மதுரம் மற்றும் மகரந்தம் தரும் மரம், செடி, கொடி

0: இருத்தல் வேண்டும். தேனீகளுக்கு தூய்மையான தண்ணீர் அவசியம். ஆகவே தெரிவு செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே ஒரு கிணறோ, ஓடையோ, சுனையோ அல்லது வாய்க்காலோ இருத்தல் நலம். தேனீக்களின் வளர்ச்சிக்கு உகந்த பருவநிலை நிலவும் இடங்களை தெரிவு செய்ய வேண்டும். அதிக வெயில், அதிவேகமான காற்று மற்றும் கனமழை ஆகியவை தேனீக்களை பாதிக்கும். அதிக சூரிய வெப்பம் காரணமாக மெழுகு அடை உருகிவிடும். இடம் போதிய வடிகால் வசதியுடனும் இருக்க வேண்டும். வடிகால் வசதியற்ற இடங்களில் காற்றில் ஈரப்பதம் எப்பொழுதும் கூடுதலாக இருக்கும். இதனால் தேன் முதிர்வது பாதிக்கப்படும். பயிர் பாதுகாப்பு மருந்துகள் அதிகம் பயன்படுத்தப்படும் இடங்களில் வெற்றிகரமாக தேனீ வளர்க்க இயலாது. தேனீக்களை வளர்க்க விவசாய நிலம் தேவையில்லை. ஒரு தேனீ பண்ணைக்கும் மற்றொரு தேனீ பண்ணைக்கும் குறைந்தது 2 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். சாலை வசதி உள்ள இடம் போக்குவரவிற்கு பெரிதும் உதவியாக இருக்கும். தேனீ பெட்டிகளை கிழக்கு பார்த்து வைத்தல் வேண்டும். காலை வெயில் பெட்டியின் மேல் படும்பொழுது தேனீக்கள் அதிகாலையில் தங்கள் பணியை துவங்கும். தேன் அறைகள், காளி அடைகள், வெற்று சட்டங்கள், அடை, அஸ்திவாரத்தால் தேன் எடுக்கும் கருவி ஆகிய சாதனங்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் வேண்டும். சர்க்கரை பாகு மற்றும் மகரந்த உணவு கொடுத்து கூட்டங்களை வலுப்படுத்த வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை ராணி தேனீயை மாற்ற வேண்டும். கூட்டங்களுக்கு புதிய ராணி தேனீ தர வேண்டும். வலுவான கூட்டங்களால் மட்டுமே கூடுதலாக தேனை திரட்டி சேமிக்க முடியும். தேனீ பெட்டிகளை எடுத்து செல்ல ஏற்ற நேரம் இரவு நேரமாகும். தேனீ வளர்ப்பு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டும் தொழிலாகும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: முதல்ல வந்து நம்மளோட வயலில் என்ன சத்துக்கள் எந்த அளவில் இருக்குது, என்ன பயிர் போட போகிறோம், அது வந்து ரகமாக போடுறோமா இல்லை கலப்பின ரகமாக போடுறோமா, அந்த பருவத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எந்த உரம் கொடுக்க போகிறோம், அது மண்ணோட அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட மண் வந்து அமிலத்தன்மையாக இருக்கா, உவர்த்தன்மையாக இருக்கா இல்லை கலர்தன்மையாக இருக்கா, அதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் இதை தெரிஞ்சு கொடுக்கணும்.
1: காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட ஒரு வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும் போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: ஆகாஷ்வாணி, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 900,000 பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
4: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5,000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வெப்

0: வீட்டில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர் மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தவறியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்.

0: துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25 முதல் அடுத்த மாதம் 6 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரில் இருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: பூநாரைகள் அல்லது பிளமிங்கோக்கள் உலகின் மிகவும் கவர்ச்சிகரமான பறவைகளில் ஒன்று. அவற்றின் நீண்ட கால்கள், வளைந்த கழுத்து மற்றும் முக்கியமாக இளஞ்சிவப்பு நிறம் ஆகியவை அவற்றை தனித்து காட்டுகின்றன. ஆனால் இந்த நிறம் அவற்றுக்கு பிறப்பிலேயே கிடைப்பதில்லை என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை. பூநாரைகள் உண்ணும் பாசிகள் மற்றும் சிறு இறால் போன்ற உயிரினங்களில் உள்ள கரோட்டினாய்டு என்ற வேதிப்பொருள்தான் அவற்றின் இறகுகளுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது. போதிய உணவு கிடைக்காத போது இந்த பறவைகள் வெண்மை நிறத்திற்கு மாறிவிடும். இது அவற்றின் ஆரோக்கியத்தின் அளவுகோலாக கருதப்படுகிறது. இவை உப்பு நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆழமற்ற ஏரிகளை தங்கள் வாழ்விடமாக கொள்கின்றன. இவை தலைகீழாக தலையை நீரில் மூழ்கடித்து வடிகட்டி முறையில் உணவை உட்கொள்ளும் ஒரு விசித்திரமான பண்பை கொண்டவை. இந்தியாவில் குஜராத்தின் ரான் ஆஃப் கட்ச் பகுதி இவற்றின் பிரதான இனப்பெருக்க இடமாகும். குளிர்காலத்தில் இவை தமிழகத்தின் பழவேற்காடு மற்றும் கோடியக்கரை போன்ற இடங்களுக்கு பெருமளவில் வருகின்றன. பூநாரைகள் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மனிதர்களின் ஆக்கிரமிப்புதான். குறிப்பாக உப்பு பாத்திகள் அமைப்பதற்காக சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது இவற்றின் உணவு ஆதாரத்தை பாதிக்கிறது. ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு கழிவுகள் ஏரி நீரை மாசுபடுத்தி இவற்றின் உணவான பாசிகளை அழித்து விடுகின்றன. மற்றொரு கசப்பான உண்மை என்னவெனில், இவற்றின் இடப்பெயர்ச்சிக்கு பாதைகளில் உள்ள உயர் அழுத்த மின்சார கம்பிகள். உயரமாக பறக்கும் இந்த பறவைகள் மின்கம்பிகளில் மோதி உயிரிழப்பது அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குஜராத்தில் ஆயிரக்கணக்கான பூநாரைகள் இதனால் பலியாகியுள்ளன. பூநாரைகள் ஒரு பகுதியின் நீர்வளம் மற்றும் சூழலியல் ஆரோக்கியத்தின் அடையாளங்கள். பழவேற்காடு போன்ற ஏரிகளை தூர்வாருதல் மற்றும் தொழிற்சாலைகளை கழிவுகளை தடுத்தல் மூலமே இந்த பறவைகளை நாம் பாதுகாக்க முடியும். இளஞ்சிவப்பு நிறம் நம் கண்களுக்கு தரும் மகிழ்ச்சியை விட அந்த பறவைகள் சுதந்திரமாக திரியும் சூழலை உருவாக்குவதே முக்கியம்.

0: உயிரினங்களை காக்க என்ன செய்ய வேண்டும்? இயற்கையை சிதைக்காமல் இருந்தாலே போதும்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: கொடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 1.7 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 0.2 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 76%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 39.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 1.2 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 1.4 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் இப்போது 7 மணி. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் புத்தம் புது காலை. அமைதியாக பரபரப்பின்றி உறுதியாக செய்யப்படுகின்ற செயலே தேவை, ஆரவாரமும் ஆர்ப்பாட்டங்களும் அல்ல. அமைதியாக பரபரப்பின்றி உறுதியாக செய்யப்படுகின்ற செயலே தேவை, ஆரவாரமும் ஆர்ப்பாட்டங்களும் அல்ல. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி எந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் காடு, இயற்கையின் வரம். தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: ஒரு மரம் அழிவதால் பறவை, பூச்சிகள், விலங்குகள் என குறைந்தது 4 வகை உயிரினம் உணவு இருப்பிடம் இழந்து அழிகிறது. அப்படியானால் ஒரு காடு அழிவதால் எவ்வளவு உயிரினங்கள் இருப்பிடம் இழக்கும், அழியும்? இவ்வாறு விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் அழியும் போது அது உணவுச் சங்கிலியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் இல்லையென்றால் இவ்வுலகமே இல்லை என்பது நாம் அறிந்ததே. காடுகள் உருவாக முக்கிய காரணம் பூச்சி, பறவைகள் மற்றும் தாவர உண்ணிகளான விலங்குகளும் தான். அவை தாவரங்களை உண்டு நெடுந்தூரம் பறந்து நடந்து சென்று எச்சமிட்டு அதன் விதைகளை பரப்புகிறது. விலங்குகளில் யானை இப்பணியை செவ்வனே செய்கிறது. யானை தான் உண்ணும் உணவில் பாதியை கூட ஜீரடிக்காமல் சாணமிடுவதால் அதன் சாணத்தில் இருக்கும் விதைகளும் குச்சிகளும் அதிகம், அவற்றின் முளைத்திறனும் அதிகம். ஒரு யானை தனது வாழ்நாளில் 18 லட்சம் மரங்களை உருவாக்குகிறது. ஒரு யானை அழிவது ஒரு காடு அழிவதற்கு சமம். காடுகள் அழிவதால் பருவமழை பொய்க்கும், பல நுண்ணுயிர்கள் அழியும், உணவுச் சங்கிலி அறுபடும், சூழல் மாசு அதிகரிக்கும், காற்றில் பிராணவாயுவின் அளவு குறையும், மண் சரிவு ஏற்படும், நிலத்தடி நீர் குறையும், தட்பவெப்ப சமநிலை பாதிப்படையும், மரம் சார்ந்த தொழில்கள் நலிவடையும். இவையெல்லாம் உடனடி சிக்கல்கள். ஆனால் இது காலப்போக்கில் நீடிக்கும் போது விளைவுகளும் இன்னமும் கடுமையானதாக மோசமானதாகவே இருக்கும். மனிதர்களையும் காடுகளையும் பிரிக்க முடியாது. நம் டிஎன்ஏவில் இயற்கையாகவே காடுகளுக்கான தேடல் உள்ளது. எப்படி ஆற்றுப்படுகை நாகரிகம் தொன்மையானதோ அதேபோல் காட்டு நாகரிகமும் தொன்மையானது. காடுகள் நீர்வளத்தை பாதுகாக்கின்றன. மலைகளில் உள்ள அடர்ந்த காடுகளில் மழை பெய்யும் போது மரங்களின் இலைகளால் அதன் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு நீர் விழுகிறது. எனவே அங்குள்ள வளமான மண் கரைந்து போவதில்லை. அப்படியே அடித்து செல்லும் மண்ணை மலைச்சரிவுகளில் உள்ள மர வேர்கள் தடுத்து விடுகின்றன. மலை காடுகளில் மரங்களே இல்லாதிருந்தால் மழை வேகமாக பெய்து அங்குள்ள வளமான மண்ணை அடித்து சென்று விடுகின்றன. குளிர்காலங்களில் மலையில் பெய்து உறையும் பனி வெறும் தரையில் விரைவில் உருகிவிடும். ஆனால் காடுகளில் பெய்யும் பனி மெதுவாக உருகும். மேலும் அந்த நீர் நிலங்களுக்கும் பண்ணைகளுக்கும் ஊற்றுகளுக்கும் மற்றும் பூமியின் அடியில் உள்ள ஓடைகளுக்கும் மெதுவாக சென்று பரவுகிறது. வளமான வண்டல் மண்ணை வாய்க்கால், ஆறுகள், கடல் ஆகியவற்றுக்கு மழை நீர் இழுத்துச் செல்வதை காடுகள் தடுக்கின்றன. மலைகளில் இருந்து அடித்துச் செல்லப்படும் வண்டல் காரணமாக நிலம் தனது வளத்தை இழப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது.

மனிதன் தனது சுயநலத்திற்காக பெருமளவில் காடுகளை அழித்தான். அதன் விளைவாக தட்பவெப்பநிலை மாறியது. கடும் வெப்பம் காரணமாக காடுகள் மறைந்து பாலைவனங்கள் அதிகரித்தன. அதன் பின்னரே காடுகளை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. காடுகளையும் விளைநிலங்களையும் அழித்துதான் மனிதர்கள் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்கின்றனர். அதற்கு பரிகாரமாக புதிதாக காடுகளை உருவாக்குவது மனித குலத்தின் கடமை. ஜாதவ் பயங் என்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், இவர் பிரம்மபுத்திரா நதி அருகே ஒரு வனத்தையே உருவாக்கியுள்ளார். அப்பகுதிக்கு இவருடைய செல்லப்பெயரான முலாய் என்பதனை இட்டு முலாய் வனப்பகுதி என்று அழைக்கின்றனர். இது இந்தியாவிலுள்ள அஸ்ஸாமில் கோகிலாமுக் என்ற இடத்திற்கு அருகே 100 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள வனப்பகுதியாகும். 1979களின் துவக்கத்தில் ஆரம்பித்த இவருடைய மரம் நடுதல் தற்போது 5 புலி 3 காண்டாமிருகம் ஊர்வன பறவைகள் உள்ளிட்ட எண்ணற்ற விலங்குகளின் வாழ்விடமாக மாற்றியிருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட மர வகைகளையும் நட்டு

0: ஆகும். 1979களின் துவக்கத்தில் ஆரம்பித்த இவருடைய மரம் நடுதல் தற்போது 5 புலி 3 காண்டாமிருகம் ஊர்வன பறவைகள் உள்ளிட்ட எண்ணற்ற விலங்குகளின் வாழ்விடமாக மாற்றியிருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட மர வகைகளையும் நட்டு வளர்த்துள்ளார். இவருடைய எதிர்கால திட்டம் இவ்வனப்பகுதியை உலகின் மிகப்பெரிய நதிக்கரை தீவாக மாற்றுவதாகும். இவர் இந்திய காடுகள் வளர்க்கும் மனிதர் என்ற விருதும் 2015 பத்மஸ்ரீ விருதும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் காடு, இயற்கையின் வரம். தகவல்கள் வழங்கினார் வி. விஜயலட்சுமி அவர்கள்.
2: இயற்கை இரு கை விரித்து அழைக்க விரிந்தது காடு. விரிந்தன மலர்கள், அதில் மலர்ந்தன மனங்கள்.

0: வசூல் ராஜா MBBS படத்திற்காக அந்த பாடலை பாடியிருந்தவர்கள் ஹரிஹரன் சாதனா சர்க்கம்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: 15 திகழ்கணக்கு நூல்களுள் அகப்பொருள் பற்றி கூறும் நூல் தினைமாலை 150. இந்நூலை குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம் என்ற முறை வைப்பில் 5 திணைகளையும் கொண்டு கனிமேதாவியார் யாத்துள்ளார். ஒவ்வொரு திணைக்கும் 30 பாடல்கள் என 150 அகத்துறை பாடல்களை கொண்ட இந்நூலில் நெய்தல் திணையில் உள்ள தோழியின் கூற்றாக வரும் பாடல் மணவிழா பற்றிய செய்திகளை உரைக்கின்றது. இரவும் பகலும் வந்து தலைமகளை புணர்ந்து நீங்கும் தலைமகனை கண்ணுற்ற தோழி, அதனால் தலைமகள் அடையும் துன்பத்தை கூறி உறவினராகிய கோட்டத்தார் தெரிந்திருக்கும்படியாக இவளை மனம் புரிந்து கொள்வீராக என்று தலைவனிடம் கூறுகின்றாள். அலர் ஒழிய, மன்று அறிய, கொள்ளீர் வரைந்து என்று தோழி தலைவனை வற்புறுத்துகின்றாள். இன்றும் அழைப்பிதழ் அடித்து உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து மணவினை நிகழ்த்த பெறுகின்றது. தோணியினை யானையாகவும் கடல் அலையினை பறை வாத்தியமாகவும் பல கடற்பறவைகளின் உறக்கம் கெடும்படியாக வெளிப்படும் படையாகவும் கொண்டு கணா கண்டால் போன்று இன்னதென்று தெளிய முடியாத களவின் கண் தனியே வரும்படியான உன்னுடைய வருகையினை விலகப்பெற்று மனச்சடங்கு முறைப்படி நீ இவளை மணந்து கொள்வது எனக்கு தகுதியாகும் என்கின்றார் புலவர். குறியா வரவு ஒளிந்து கோள நீர் சேர்ப்ப நெறியால் நீ கொள்வது நேர் என்று தலைவனிடம் தோழி கூறுகின்றார். மேலும், தலைவனே, களவு புணர்ச்சியில் மிகுந்த விருப்பம் கொண்டு செல்லாது, நல்ல நாள் ஒன்றினை பார்த்து இவளை மனமுறிந்து கொள்வது நல்லொழுக்கமாகிய நன்னெறியாகும் என்றும் கூறுகின்றார். நாளாய்ந்து வரைதல் அறம் என்ற தொடரால் கனி மேதாவியார் இதனை குறிப்பிடுகின்றார். இதனால் சங்ககாலத்திற்கு பின்னால் கணிக்கின்றவனை வரவழைத்து ஒரு நல்ல மனநாள் வார்த்தல் சங்கம் அறிவிய காலத்தில் வந்துவிட்டது என்பதை அறிகின்றோம். எம்மவர்களாகிய சுற்றத்தாருக்கு முன்னே சென்று மனச்சடங்கின்படி இவளை புனதலை செய்து முடிப்பாயாக என்கின்றார் தோழி. கனிமேதாவியார் எமர் முன் கிளர்ந்து எய்தல் முடி என்னும் தொடரால் இதனை புலப்படுத்துகின்றார். மேலும் தோழி, ஒத்த குடத்தாராகிய நமக்குள் மனப்பொருத்தம் முதலிய தொடர்ச்சி கோடலை ஐயுற்று ஆராய்தல் வேண்டுவது அன்று. நிமித்தமறியும் கனிகளை வரவழைத்து ஒரு நல்ல மனநாளை பார்த்து மனம் புரிந்து நீ இவளுக்கு நன்மை புரிதல் நல்லதாகும் என்று தலைவனுடன் கூறி வரைதலுக்கு வற்புறுத்துகின்றாள். இதனை கனி மேதாவியார் ஓரில் ஓர் கோல் நாடல் வேண்டா, குறியறிவார் கூய்கொண்டு ஓர் நாள்நாடி நல்குதல் நன்று என்னும் அடிகளால் புலப்படுத்துகின்றார். ஒரே குலத்தாருள் மனப்பொருத்தம் நாடல் வேண்டுவது அன்று என கனி மேதாவியார் கூறியிருப்பதை கருத்தில் கொள்ளலாம். கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகில் விற்போரில் வல்ல வீரர்கள் நடத்தும் வில்விழா கூடத்திலும் நல்ல பெண்களின் திருமணம் காரணமாக கூடிய மணவிழா கூடத்திலும் அன்று கடற்கரையில் இவளுக்கு ஒப்பற்ற உதவினை செய்த கடற்துறைமுகத்துக்கு உரியானை ஒத்த ஆடவரை நாங்கள் காணவில்லை. ஆகவே இவளுக்கு தக்கான் அவனே ஆவான் என்று தோழி செவிலியிடம் கூறியது நல்ல மணமகனை தேர்தலை வெளிப்படுத்துகின்றது. இன்றும் ஊர்ப்புறங்களில் கோயில் திருவிழாக்களிலும் திருமண விழா கூட்டத்திலும் தக்க மணமகனை தேர்தல் இருப்பதை அறியலாம். அகநானூற்று 86வது பாடல் திருமண நிகழ்வு பற்றிய செய்தியை உரைப்பதை ஈண்டு ஒப்பு நோக்கலாம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகம்

0: கழகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டு வரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதியுதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரனும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு

0: கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் 19 காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தாய்ப்பால் சுரக்கும் போது அந்த மாதிரி அதிகமா தாய்ப்பால் சுரக்கும் போது, இல்ல சில சமயம் குழந்தை வந்து பால் எடுத்துக்காம இருந்ததுன்னா அந்த பால் கட்டுறதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பால் கட்டுறதுனால மார்போட சைஸ் ஜாஸ்தி ஆகலாம், வலி வரலாம். இதோட ரிஸ்க் என்னன்னா, இதை நம்ம சால்வ் பண்ணலைன்னா அதுல வந்து சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரஸ்ட் ஆப்சஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நிறைய தாய்ப்பால் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பால் எடுத்துக்கல அப்படிங்கும் போது நாங்க மதர்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி மார் வீக்கம் வருது, பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆச்சுன்னா பிரஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கலாம், தூக்கி போட வேண்டிய தேவையில்லை. ஸ்டெரைலா நம்ம கலெக்ட் பண்ணினோம்னா ஏர் கண்டிஷன் ரூம்ல ஒரு 2 hours to 3 hours வச்சுக்கலாம், அதுக்கு மேல வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த தணிப்பு போற வரைக்கும் வெந்நீர்ப்புல வச்சுட்டு பேபிஸ்க்கு கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி மார் வீக்கம் இருக்கும்போது அத என்கார்ஜ்மெண்ட் குறைக்கிறதுக்கு பம்பிங் இஸ் அ சொல்யூஷன். பட் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரெட்னஸ் இருக்கு அப்படின்னா சி வச்சிருக்காங்கறத பாக்கணும். அதுக்கு முன்னாடி மாஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம், சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அந்த சிச்சுவேஷன்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். பிரஸ்ட் ஆப்சஸ் தட் இஸ் மார்ல சி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை. பட் இந்த மாதிரி ஒரு பிரஸ்ட் யூஸ்வலி ஏதாவது ஒரு பிரஸ்ட்ல தான் இந்த என்கார்ஜ்மெண்ட் அண்ட் பிரஸ்ட் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறது உண்டு. ஒரு பிரஸ்ட்ல இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஆப்போசிட் பிரஸ்ட்ல டெஃபினட்டா ஃபீட் பண்ணலாம். நிறைய மதர்ஸ் வந்து அந்த பெயின் இருக்கிறதுனால ஃபீடிங் அந்த டைம் நிறுத்திடுவாங்க, அப்ப என்ன ஆகும், இன்னும் என்கார்ஜ் ஆகும், இன்னும் அந்த மார்பு கட்டுறது ஆகும். அதனால ஆப்சஸ் இருந்தாலும் அந்த சிய நீடில் போட்டு எடுத்தோ இல்ல ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி எடுக்கும் போது அது வந்து அந்த காம்புக்கு அருகே இல்லை அப்படின்னா அந்த சைட்லயும் ஃபீட் பண்ணலாம். அந்த சிங்கிறது வந்து இல்ல இன்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து தாய்ப்பால் வழியா பேபிக்கு போகாது, அதனால இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தே கேன் ஃபீட். பட் வலி இருக்கிறதுனால மோஸ்ட் விமனால கொடுக்க முடியாது, அதனால எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவோம், ஆப்போசிட் சைட் ஃபீட் பண்ண சொல்லுவோம். மெயினா நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் அழும், அதுதான் நம்மளுக்கு மெயின் அறிகுறி. பட் அது நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுக்காக அழுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க கத்துப்போம். அந்த முதல் 4-5 நாள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஒரு 1 week 10 days ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடும். யூஸ்வலி அது குழந்தை அழறது, சில சமயம் அப்படி அந்த பிரஸ்ட் தேடுற மாதிரி மவுத் மூவ்மெண்ட் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சு ஃபீட் பண்ணும். பசி இருந்தா வேண்டான்னு சொல்லாது, அதனால ரொம்ப அடிக்கடி நம்ம கொடுக்க பாக்குறோம், ஆனா குழந்தைக்கு அந்த டைம் தேவை இல்லை அப்படிங்கும் போது அது பிரஸ்ட்ல இருந்து ஃபேஸ் எப்படி திருப்பிக்கலாம். நம்ம ஒன்ஸ் அப்படி ஆச்சுன்னா விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சோ 1 hour கழிச்சோ திருப்பி ட்ரை பண்ணணும். குழந்தை வந்து தாய்ப்பாலே எடுத்துக்கிறது இல்ல, ரொம்ப அழருது, சக்கிள் பண்ண முடியல அப்படின்னா குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணணும். இப்ப குழந்தைக்கு உடம்பு முடியல, அதுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கு அப்படிங்கும் போது அது வாய் வச்சு சக் பண்ணாது, ஏன்னா இப்ப வந்து அது ஒரு நம்ம ஏற்கனவே ஓடும் போது பிரெத்லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கும் போது நீ இன்னும் கொஞ்சம் ஓடுன்னு சொன்னா நம்மளால ஓட முடியாது இல்லையா. சோ சிக்கா இருக்கிற குழந்தை, ஏன்னா அந்த தாய்ப்பால வந்து மார்பை பிடிச்சு சக் பண்ணி எடுக்கிறது வந்து குழந்தைக்கு ஒரு எஃபர்ட் தான். சோ அந்த எஃபர்ட்டை போட முடியாம குழந்தை சிக்கா இருந்தா சம்டைம்ஸ் அது வந்து பால் குடிக்காம இருக்கும். சோ ஒரு ஹெல்தி வெல் பேபி எப்பவாவது ஒரு வாட்டி தாய்ப்பால் வேண்டான்னு சொல்றதுக்கும், தொடர்ந்து ரெஃப்யூஸ் பண்ணி அழுது சிக்கா இருக்கிற பேபிக்கும் நம்ம டிஸ்டிங்ஷன் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே

0: ஃபீடிங் வேண்டான்னு சொல்கிறது தான். இது ரெண்டில் எதுங்கிறத நம்ம வந்து மற்ற ஃபீச்சர்ஸை வச்சு டிசைட் பண்ணணும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்த ரசிக்கலாம் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழிம்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் மூட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். வெற்றி தோல்வி, இயல்பு இயல்புக்கு நேர்மாறான குணம், இவற்றிற்கு அளவுகோல் அவரவர் மனம் மட்டுமே.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன்

0: ஜே பி சந்திரபாபு பாடியிருந்த அந்த பாடலின் படம் அன்னை. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது. பக்கா தொலைச்சிடுவேன். ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு. காப்பாத்திட்டேன். இருந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்க

0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239 86667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது பன்னீர் புஷ்பங்கள். இந்த படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்

0: நகர் வளம். கோடை விடுமுறை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம்.
1: காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பது ஆண்டோர் வாக்கு. ஒரு மாணவனின் வாழ்வில் கல்வி ஆண்டு முழுவதும் படித்த களைப்பை மாற்ற கிடைப்பதே கோடை விடுமுறையாகும். பலரும் இதை வெறும் ஓய்வு நேரமாகவும் பொழுதுபோக்குக்குரிய காலமாகவும் மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒருவரின் ஆளுமையை செதுக்கவும் அவர்களது எதிர்கால இலக்குகளை தீர்மானிக்கவும் இந்த விடுமுறை காலம் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது என்பதே உண்மை. விடுமுறை நாட்களில் ஒரு முறையான கால அட்டவணையை பின்பற்றும் மாணவன் பிற்காலத்தில் ஒரு சிறந்த நிர்வாகியாகவோ அல்லது தொழில் முனைவோராகவோ உருவெடுக்கிறான். நேர மேலாண்மை எனும் கலையை விடுமுறையில்தான் பிழையின்றி பழக முடியும். பள்ளிப்பாடங்களுக்கு அப்பாற்பட்டு உலகம் மிகப்பெரிய வகுப்பறையை கொண்டது. பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்களுக்காக ஓடும் ஓட்டத்தில் பல மாணவர்கள் தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் தனித்திறமையை அடையாளம் காண மறந்து விடுகின்றனர். பாடப்புத்தகங்களை தாண்டி இலக்கியம், வரலாறு மற்றும் சுயமுன்னேற்ற நூல்களை வாசிப்பது ஒருவரின் சிந்தனை திறனை விசாலமாக்கும். உதாரணமாக, மருத்துவராக வேண்டும் என்ற கனவு கண்ட ஒருவர் அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வாசிக்கலாம். ஆசிரியராக விரும்புபவர் பேச்சு திறனையும் எழுதும் திறனையும் மேம்படுத்தலாம். தொழில்நுட்பத்துறைக்கு செல்ல விரும்புபவர் புதிய செயலிகள், கணினி அடிப்படைகள், நிரலாக்கம் போன்றவற்றை கற்றுக்கொள்ளலாம். இன்றைய டிஜிட்டல் உலகில் கணினி மொழிகள், செயற்கை நுண்ணறிவு அல்லது கிராஃபிக் டிசைனிங் போன்ற துறைகளில் ஆரம்பகட்ட அறிவை பெற இதுவே சிறந்த காலமாகும். ஓவியம், இசை, நடனம் அல்லது தற்காப்பு கலைகள் போன்றவற்றை தடையின்றி பயில இந்த விடுமுறை உதவும். விடுமுறை என்றவுடன் எந்த கட்டுப்பாடுமின்றி தூங்குவதும் அலைபேசியில் நேரத்தை செலவிடுவதும் எதிர்காலத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும். வலிமையான உடலும் தெளிவான மனமும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள மிகவும் அவசியம். ஆகவே இந்த விடுமுறை காலத்தை உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றுக்கு செலவிடலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த ஓய்வு காலம் ஒரு வரப்பிரசாதமாகும். இந்த விடுமுறையை குடும்பம் மற்றும் சமூகத்துடன் உறவை வலுப்படுத்தும் காலமாக அமைத்துக் கொள்ளலாம். பள்ளி நாட்களில் பிஸியாக இருக்கும் மாணவர்கள் விடுமுறையில் பெற்றோர்களுடன் அதிக நேரம் செலவிட முடிகிறது மற்றும் பெரியவர்களிடம் பழகி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களை கேட்டு தங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி புரிந்து கொள்ளவும், மேலும் உறவினர்கள், அக்கம்பக்கத்து நபர்கள், வீட்டார்களின் சமூக நிகழ்வுகள் ஆகியவற்றில் பங்கேற்று மனித நேயத்தையும் பொறுப்புணர்வையும் கற்றுக்கொள்வதால் இவை அனைத்தும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல மனிதராக, நல்ல குடிமகனாக உருவாக இந்த பழக்கங்கள் உதவுகிறது. ஒரு காலத்தில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என கருதி பள்ளியில் கற்றுத்தரப்பட்ட தையல் கலையை மீண்டும் கற்றுக்கொண்டு ஆண் பெண் பேதமின்றி அவரவரின் கிழிந்த ஆடைகளை தைக்கும் அளவுக்காவது இந்த தையற்கலையில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். சிறு சிறு பிளம்பிங் வேலைகள், மின் உபகரணங்களை கழட்டி மாற்றுதல், ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி கருவிகளை முறுக்கும் வேலை, பழுதுபட்ட மின்சார பல்பை மாற்றுதல், வீட்டை தூய்மைப்படுத்துதல், ஆடைகளுக்கு இஸ்திரி போடுவது, புத்தகங்களுக்கு அட்டை போடுவது, பூ தொடுப்பது, பாசிமணி மாலை கட்டுவது, கூடை பின்னுவது, இப்படி எத்தனையோ பணிகள் கணக்கில்லாமல் கொட்டி கிடக்கின்றன. கற்கும் மனம் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கம் உண்டு. பண பரிவர்த்தனை செய்யும் முறை அனைத்தும் எண்மமயமாகிவிட்டதால் இன்றைய சூழ்நிலையில் அனைவரும் தானியங்கி பணப்பட்டுவாடா செய்யும் இயந்திரங்களில் இருந்து பணத்தை பாதுகாப்பாக எடுக்கவும், கணினி மூலம் மெயில் அனுப்பவும், ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யவும் தெரிந்திருப்பது அவசியம். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் எடுத்துரைப்பது காலத்தின் கட்டாயம். கோடைக்காலமே இவற்றை தெளிவாக கற்க சிறந்த காலம். வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வது அல்ல, அது ஒரு சரியான திட்டமிடல் என்ன

0: எண்ணங்களின் விளைவாகும். மற்றும் இன்று நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற கேள்வி நாளை நான் யாராக மாறுவேன் என்பதற்கான பதிலை தீர்மானிக்கிறது. காலம் பொன் போன்றது என்பார்கள். கற்றுக்கொள்ள கிடைக்கும் காலம் பொன்னை விட விலைமதிப்பற்றது. அதை முறையாக பயன்படுத்தி அறிவை பெருக்கிக் கொள்ள மாணவர்கள் அனைவரும் முன்வர வேண்டும்.
1: கோடை விடுமுறை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம். எழுதியவர் கே மந்திரமூர்த்தி, வாசித்தவர் விஜய்.
2: வானொலிக்கு 90
3: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
4: காலையில் இனி ரசிக்கலாம் பி. சுஷீலா பாடிய பாடலை
5: பாவ மன்னிப்பு. இந்த படத்திலிருந்து

0: பழமும் உண்ண தோன்றும்.
1: எப்படி என்று கேட்கிறீர்களா? விடை இப்போ.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கலைராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். கையில செல்போன் வச்சிருக்கிறோம், நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு, வேண்டியவை வேண்டாதவைன்னு எல்லாம் வருது. நாம தான் அன்னப்பறவை போல பால் தண்ணிய பிரித்தெடுக்கணும். பால் என்பது அருமையான ஓர் உணவு, அதிலும் குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசுல பெரியவங்க வரை எல்லாருக்கும் உகந்த திரவ உணவு பால். நமது உடலின் எலும்பு பல் ஆகியவற்றின் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் பால் மிக மிக அவசியம். வைட்டமின் B12 பொட்டாசியம் சத்துக்களை அளிக்க வல்லது பால். சுண்ணாம்பு சத்தை உடல் கிரகிக்க எடுத்துக்கொள்ள பால் உதவி செய்யுது. அதே சமயம் மிக அதிகமான அளவு பால் குடிக்க கூடாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு காலையில ஒரு டம்ளர், இரவு ஒரு டம்ளர், அல்லது இன்னொரு டம்ளர் சேர்த்து மொத்தம் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு போதுமானதுங்கிறாங்க. சரி, இந்த பால்ல என்னதான் இருக்கு? 87% தண்ணி, அப்புறம் சர்க்கரை லாக்டோஸ் இருக்கு. இவை தவிர புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாது உப்புக்கள், ஹார்மோன்கள், இவை யாவும் கலந்த கலவைதான் பால்.
3: கலைராஜன் ஐயா, சின்ன குழந்தைங்க 2 வயசுல இருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகள் பால் பால் பொருட்களை சாப்பிடலாம். எளிதில் ஜீரணமாக கூடிய சத்துக்கள் பொதிந்த திரவ உணவுதான் பால். மிக அதிகமான அளவு பால் குடிச்சோம்னா ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம் ஆட்கள் நமது குழந்தைகளுக்கு உள்ளுக்கு ஏதாவது கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே ஒழிய அவர்களது உடல் உழைப்பு பத்தி சிந்திக்கிறது இல்ல. நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எல்லாத்தையும் சிந்திக்கணும். பால்னு கடுதாசியில எழுதும் போது ஒரு செய்தி, பாலுக்கு சிரமம் கொடுத்தோம்னா அது தயிராகும், தயிருக்கு கஷ்டம் கொடுத்தோம்னா வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய்க்கு சிரமம் கொடுத்தோம்னா நெய் கிடைக்கும். பாலை விட தயிர் உயர்ந்தது, தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது, வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதற்கு என்ன பொருள்? அடிக்கடி சிரமங்களை கஷ்டங்களை சங்கடங்களை சந்தித்தால் எந்த ஒரு மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கும். பாலை ஒரு நாளைக்கு தான் பயன்படுத்த முடியும், அதுக்கு பிறகு பால் கெட்டு போயிடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிராக மாறுது, அது 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கு மேலே புளிச்சிடும். தயிரை கடையும் போது வெண்ணெய் கிடைக்குது, அதை இன்னும் ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம் இருக்கும். வெண்ணெயை கொதிக்க வச்சா நெய்யாகும், நெய் ஒருபோதும் வீணாகாது.
4: கலைராஜன் ஐயா, ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டு போகாத நெய் ஒளிஞ்சிருக்கு. நமது மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பி இருக்கு. அதுல கொஞ்சம் நேர்மையான உண்மையான எண்ணங்களை போடுங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும், நல்லதாவே நடைபெறும். நமக்கு நாமே சிந்தனை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சரிபார்க்கணும், சரி செய்யணும். பிறகு பாருங்க, ஒருபோதும் தோல்வி என்பது நம்ம கிட்ட வராது, எல்லாம் மனசுதான், மனசு வைக்கணும். இப்படி பால் பற்றி நிறைய செய்திகள் நமது அலைபேசிக்கு வந்தது, அதை உங்ககிட்ட தெரிவித்தால் மற்றவர்களுக்கும் உபயோகரமா இருக்கும்னு தான் இந்த கடுதாசி. ஷேரிங் த நாலெட்ஜ், ஷேரிங் இஸ் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வழங்கினார் B. சரவணன் அவர்கள்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கேசி

0: நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு,
1: ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின்,
0: டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02. சென்னை மதியம் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். முதலில் அமராவதி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: இன்று காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: முட்டாள், புதுக்கார் வெல்ல வாய்ப்பு.
2: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
1: டன், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
3: நிறுத்த முட்டாளே.
1: என்ன?
4: இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
1: ஓ,
3: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
5: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: திரைக்கணத்தில் தொடர்ந்து ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடலை கேட்கலாம். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

0: கதை கானம் கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90
2: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
1: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
2: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
1: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
3: Coconut Development Board presents Tender Coconut Water.
4: Nutritious, diabetic friendly and delicious with a taste of natural goodness in every drop of it.
3: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
5: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
6: தென்னையை வந்து 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, வெள்ளை கருந்தலை புழு மற்றும் ஈரோப்பை சிலந்தி ஆகியவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதல்ல காண்டாமிருக வண்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டிற்கு காண்டாமிருகம் போல் ஒற்றை கொம்பு இருப்பதால் காண்டாமிருக வண்டு என அழைக்கப்படுகிறது. பெண் வண்டு தன் முட்டைகளை எங்க வைக்கும்னு பார்த்தீங்கன்னா எருக்குழிகள், பட்டுப்போன மரங்கள், மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் ஆகிய இடங்கள்ல வந்து அதோட முட்டைகளை வந்து இடும். இந்த வண்டின் புழுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கும் பொருட்கள், மாட்டுச்சாணம், எருக்குழிகள், தென்னந்தோப்பில் விழுந்து அகற்றப்படாத தென்னை மரங்களின் மக்கிய பாகங்கள் போன்றவற்றில் இப்புழுக்கள் வந்து காணப்படும். இவ்வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளங்கன்றுகளையும் மரங்களையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள் ஆகியவற்றை குடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். சேதமடைந்த பகுதிகளில் வண்டுகள் வெளியேற்றிய மரச்சக்கைகள் காணப்படும். காண்டாமிருக வண்டுகளால் மரங்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதற்கும் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கும் காரணமாகின்றது. காண்டாமிருக வண்டின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழிகளில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழை காலங்களில் பூச்சிகளை கொல்லக்கூடிய மெட்டாரைசியம் என்ற பூஞ்சாணத்தை தெளிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை எக்டருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை வந்து தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் விழும் வண்டுகளை கண்காணித்து உடனடியாக அழித்துவிட வேண்டும். மரத்தின் குருத்து பகுதியில் வண்டுகள் சேதப்படுத்திய துளைகளில் கூர்மையான கம்பியை உச்சலித்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழிக்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு 1 கிலோ, ஈஸ்ட் 5 கிராம் ஆகியவற்றை 5 லிட்டர் தண்ணீருடன் கலந்து மண் பானைகளில் ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை தூள் 50 கிராமை 100 கிராம் காய்ந்த மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடலாம். கோடை மற்றும் மழை காலங்களில் இரவு நேரத்தில் ஏக்கருக்கு 1 வீதம் விளக்கு பொறிகளை தோப்பின் வெளிப்பகுதிகளில் வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம்.
5: சார், காண்டாமிருக வண்டாச்சு, அடுத்த பூச்சி
6: சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டிற்கு ஊசி வண்டு என்ற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு அபாயகரமான பூச்சியாகும். ஏன்னா இந்த வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மரம் இறக்கும் தருணத்தில் தான் கண்டறிய முடியும். தாய் சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதலால் குருத்து பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தில் அல்லது தண்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் முட்டைகளை வைக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து பகுதிக்குள்ளோ அல்லது தண்டினுள்ளோ குடைந்து சென்று உள்ளே உள்ள மரத்தின் திசுக்களை உண்டு வாழும்.

0: தண்டின் உள்ளே கூட்டுப்புழுவாக மாறி கூன் ஒன்றாக வெளிவரும். சிகப்பு கூன் வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, தாக்கப்பட்ட மரங்களின் குருத்து பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். கூன் வண்டின் புழுக்கள் தண்டு பகுதியில் நுழைந்திருந்தால் பென்சில் அளவு துவாரத்தில் செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். புழுக்கள் சாப்பிட்ட சக்கைகள் துவாரத்தின் வழியாக வெளிவருவதை பார்க்க முடியும். சாறு வடியும் பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசும். மரம் பாதிக்கப்பட்ட சில நாட்களில் குருத்து பகுதி காய்ந்து சாய்ந்துவிடும். மட்டைகள் எல்லாம் வந்து சரிஞ்சுவிடும். பாதிக்கப்பட்ட மரங்களின் தண்டு பகுதியில் காலை நேரத்தில் காது வைத்து கேட்டால் புழுக்கள் ஏற்படுத்தும் ஒளியை தெளிவாக கேட்க முடியும். பெரும்பாலும் 20 வயதிற்கு குறைவான தென்னை மரங்களை இப்பூச்சி தாக்கும். குறிப்பாக குட்டை மற்றும் வீரிய ஒட்டு தென்னை ரகங்களை இப்பூச்சி அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். சிகப்பு கூன் வண்டின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம் என்பதால் வருமுன் காக்கும் வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். காண்டாமிருக வண்டின் தாக்குதல் கூன் வண்டின் தாக்குதலுக்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மரத்தில் ஏற்படும் காயங்களில் கூன் வண்டு முட்டையிடுவதால் தென்னை மரங்களில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் தோப்பில் இருந்தால் உடனடியாக தோப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி 1:1 வீதம் வைத்து சிகப்பு கூன் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும்.
1: காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு ஆச்சே, அடுத்ததா?
0: அடுத்ததா வந்து கருந்தலை புழுக்கள் பற்றி பார்ப்போம். இப்பூச்சியின் புழுக்களின் தலை கருப்பாக உள்ளதால் கருந்தலை புழு என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் இலைகளின் அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30-40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் கருந்தலை புழுவின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுவின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட தென்னை மரத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் குருத்து பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் நூலாம்படையுடன் காணப்படும். கருந்தலை புழுவின் மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழிக்கப்பட்டு சேதம் குறைய வாய்ப்புள்ளது. 7 மணி முதல் 11 மணி வரையில் ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வீதம் வைத்து தாய் அந்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்து பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படும். கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஏக்கருக்கு 21 பாக்கெட் பிரக்கானின் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை விடலாம். ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்தும் விடலாம். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை மரத்தின் கீழ்ப்பகுதியிலும் உயரம் அதிகமாக உள்ள மரங்களில் மேலேயும் விடலாம். இந்த பிரக்கானின் ஒட்டுண்ணிகள் வந்து ஆலியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களிலும் கிடைக்கும்.
1: டாக்டர், அடுத்தது இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ பத்தி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு அயல்நாட்டு பூச்சியாகும். 2016 முதல் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்ப்பூச்சி துருள் வடிவில் முட்டையிடுவதால் பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்று, தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் இப்பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்ற பெயர் வந்தது. இப்பூச்சியின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட இலைகளின் அடிபாகத்தில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிபாக

0: கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல் பரப்பில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகளின் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் விலை ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பார்ப்போம். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது தென்னந்தோப்பில் உள்ள ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிந்துவிடும். மஞ்சள் நிற பாலித்தீன்களால் ஆன ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டோ அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அளிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்த பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்து இளங்குஞ்சிகளையும் தாய்ப்பூச்சிகளையும் அழிக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குளவிகள் உள்ள தென்னை ஓலைகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது இணைத்து கட்டுப்படுத்தலாம். கிரைசோபிட் அல்லது அப்பட்டோகிரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கி முட்டைகளை ஏக்கருக்கு 400 வீதம் தாக்கப்பட்ட இலைகளின் மீது இணைத்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வாழை அல்லது சீதா மரங்களை ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம்.
1: சரி டாக்டர், அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஈரியோஃபைட் சிலந்தி. இச்சிலந்தி வந்து மிகவும் சிறியதாக இருக்கும், கண்களுக்கு தெரியாது. இந்த சிலந்தியோட சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, குரும்பிகளின் தோடுகளுக்கு அடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றினை உறிஞ்சுவதால் குரும்பிகள் வந்து உதிரும். இதன் தாக்குதல் 2-3 மாத குரும்பிகளில் முக்கோண வடிவ மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திட்டைகளை ஏற்படுத்தும். காய்களில் சிலந்திகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது குரும்பிகளின் அளவு சிறியதாகிவிடும். முற்றிய காய்களில் நீள்வாக்கில் வெடிப்புகளாக திட்டுகள் காணப்படும். ஈரியோஃபைட் சிலந்தியின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். ஈரியோஃபைட் சிலந்தியின் தாக்குதலை பெருமளவில் குறைக்க தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை அவசியமாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 1% அசாடிராக்டின் 5 மில்லி மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் 30 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ஜனவரி, மார்ச் மற்றும் மே மாதங்களில் தாக்கப்பட்ட 3 மாத குரும்பிகளின் மேல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலி மற்றும் அணில். எலிகள் வந்து மிக ஆழமான துவாரங்களை இட்டு வேர்களை தாக்கும். தென்னை நாற்றுகளின் நடுக்குருத்து இலைகளின் அடித்தண்டு பகுதியை கடித்து தின்றுவிடும். பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இறந்துவிடும். இளநீர் பத தேங்காய்களை துவாரமிட்டு இளநீரை குடிப்பதால் காய்கள் வாடி கொட்டிவிடும். தேங்காயின் காம்பு பகுதியின் அருகில் துளையிடும் போது நாற்பகுதியானது பூசானம், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு காய்கள் வாடி அல்லது அழுகி காம்பிலிருந்து விழுந்துவிடும். எலி மற்றும் அணிலின் மேலாண்மை முறைகள். தென்னந்தோப்பை உப்புரவாக வைக்க வேண்டும். எலிகளின் சேதத்தை தடுக்க புரோமோடயலோன் தயார் நிலை கேக்குகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி பூச்சி மற்றும் இதர உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தென்னையை பாதுகாக்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்திலிருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தையும் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலையுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதை போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக பாட்டு கேட்கறதுக்காக சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்காத நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திரையினின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகிர்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாதி நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாவே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்ச உடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது, அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம். அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். முதலில் நின்னே பஜன, நாட்டை ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தன்.

நேரம் இப்போது 9:31 50 நொடி. அரங்கசை நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதி நையா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள்

0: பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முத்துச்சிதறல் கௌரவம் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், P சுசீலா குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: சோறு.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுட்டேதான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க

0: நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: முத்துச்சிதறலில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் நல்ல நேரம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: பிள்ளை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலித்த பாடலை கேட்டோம்.
1: வானொலிக்கு 90
2: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
0: முத்துச்சிதறலில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து முத்துச்சிதறலின் நிறைவான பாடல்.

La la la la la la.

0: சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது கோழி கோவுது திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

ஒலிக்கு விற்கும் பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சரண், பல்லவி, வசந்தா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டார்லிங் டார்லிங் டார்லிங்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது அக்னி சாட்சி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சரிதா பாடியிருக்கும் பாடல்.

0: எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி

0: ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி

0: சொல்லுங்க.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 PM பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். பெண்களுக்கான யோகா பயிற்சிகள், இதில் யோகா பயிற்றுநர் சீதா லட்சுமி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பாதாம் பிசின் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. அடுத்து என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் எவஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள். 2:15 திரைகாணம்.

2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் 2 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 6:55 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 352 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 2 காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா.

0: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர். வைஷ்ணவி ராம்தாஸ் அவர்களின் பாட்டு, சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு:30 லயவின்யாசம், ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் சி எம் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் தவிலிசை, மிஸ்ரச்சாப்பு தாளம். 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை, சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை, நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar.

மங்களம், கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக லம்போதரையா நமஸ்தே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

சங்கீத சாரலில் இதுவரை எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு கேட்டும், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும் 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு

0: சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும் 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான

அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. மெல்லிசையில் டி எல் தியாகராஜன் குரலில், பாரதிதாசன் வரிகளில் பி விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது பாடல்.

0: Dudum.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை ஆகாஷ்வாணி. நேரம் ஒரு மணி.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், இவைதான் நவோதயா பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தால்

0: ஆனாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமேயானால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒருபோலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால் மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும் போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS நடத்தப்படுகின்றன. இன்று மாறி வரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus specially on the India-Middle East-Europe Economic Corridor, the Joint Strategic Action Plan.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் யோகா பற்றிய பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் யோகா பயிற்றுனர் ஆர் சீதலக்ஷ்மி அவர்கள். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்களேன்.
1: என்னோட பேர் வந்து சீதாலக்ஷ்மி. நான் வந்து யோகா தெரபிஸ்ட் அண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி இன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு யோகா சென்டர் இருக்குது. பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்புறம் 7-80 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே எடுக்கிறேன். எல்லா டிசீஸும் எடுக்கிறேன். பெண்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுக்கிறேன் நான்.
0: அதாவது இந்த யோகால வந்து உங்களோட பயணம் பத்தி சொல்லியிருக்கீங்க இல்லையா. இந்த யோகா வந்து முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயமா தெரிஞ்சதான்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து யோகான்றது வந்து ஒரு பிரபலம் ஆயிருக்கு இல்லையா. சோ அந்த அளவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது இல்லையா.
1: இப்ப நம்ம எல்லாருமே சொல்றது என்னன்னா, எல்லாரும் யூனியன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் தான் சொல்றோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல யோகான்னு சொல்றது வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் ஆஃப் மீ அண்ட் அதர்ஸ் தான் கிரேட் மாஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து ஏதாவது அடிபட்டது, காய அடிபட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. அதே மற்றவங்க ஏதாவது நம்ம ஹர்ட் பண்ணாலோ, இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் இல்லை மென்டலாகவும் இருக்கலாம், அந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கறதான் யோகா. அது இப்போ எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கு, அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் எல்லாருமே யோகா பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து நிகழ்காலத்தில் வாழ்வதை தான் சொல்லுவோம், லிவிங் இன் த ப்ரெசன்ட். அதனால பாஸ்ட் மெமரிஸ் இருக்காது, ஃபியூச்சர் ஐடியாஸ் இருக்காது. அந்த அவேர்னஸ் வந்து நமக்கு யோகா வந்து கொடுக்குது, அந்த மெச்சூரிட்டியை நமக்கு கொடுக்குது.
0: அதாவது இன்னைக்கு நம்ம வந்து யோகா பத்தின டாபிக்ல பெண்களுக்கான யோகா பத்தி தான் நம்ம பேச போறோம் இல்லையா. சோ இது வந்து பெண்களோட வாழ்க்கை கட்டங்கள்ல எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா ஒரு விஷயமா இருக்கு.
1: அதாவது குழந்தை காலம்னு சொல்லுவாங்க, அது ஒரு நிலை. அப்புறம் பருவநிலைன்னு சொல்றோம், பியூபர்டி. அப்புறம் மாதவிடாய், அதான் மென்சுரேஷன் சொல்லுவோம். கர்ப்பநிலை, பிரெக்னன்சி சொல்லுவோம். ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், இதெல்லாம் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்து இந்த விமனோட ஸ்டேஜஸ் சொல்லுவோம். இதில் வந்து குழந்தை காலமாக இருக்கிறத நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம் நமக்கு. ஆனால் வந்து நமக்கு பிராணாயமா பண்ணக்கூடாது. ஏன்னு கேளுங்க, 14 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட லங்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால காமனாக இருக்கிற பிராணாயமா மட்டும்தான் பண்ணலாம், மீதி எதுவும் பண்ணக்கூடாது. 7 வயசுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதவிடாய் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்வெர்ட்டட் ஆசனாஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்வெர்ட்டட் ஆசனா தலைகீழ நிற்கிறது, இந்த சர்வாங்காசனா, சிரசாசனா அதெல்லாம் பண்ணுறது வந்து சரியில்லை. ஏன்னு கேளுங்க, பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு கீழே எப்படி தான் வரணும், அது என்ன ஆகிடும்னா, இன்வெர்ட்டட் ஆசனா பண்ணோன்னா நம்மளோட அந்த ஃப்ளோ வந்து இப்படி வர ஆரம்பிச்சிரும். ஸோ அது நல்லதில்லை உடம்புக்கு. அதனால தான் அதை பண்ண வேண்டாம் நம்ம சொல்கிறோம். மற்றபடி அவங்களுக்கு உடம்பு சௌரியமாக இருந்தால் அவங்க எந்த ஆசனம் வேணால் பண்ணலாம். அப்புறம் நம்ம நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோக நித்ரா அந்த மாதிரி முத்ராவும் வச்சுக்கலாம், அது இன்னும் சட்டிலாக உள்ளே போகும். முத்ரானா உங்களுக்கு என்னென்னா, அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மாதிரி, எந்த இடத்துல உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுமோ அது பண்ணும். ஏன்னா நம்ம பாடி வந்து 5 எலிமெண்ட்ஸ்னால தான் உண்டாயிருக்கு. அது நம்ம கையிலையும் இருக்குது. அந்த கையில் வச்சு நம்ம ரெண்டு கையை வந்து ஜாயின் பண்ணால் அதை பேலன்சிங்னு சொல்கிறோம். ஒரு கையை கீழே கொண்டு போனோன்னா அதை டிக்ரீஸ் பண்ணுறோம். அந்த எலிமெண்ட்டை பர்டிகுலராக, அந்த எலிமெண்ட்டை ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எது ஜாஸ்தி இருக்கோ அதை பேலன்ஸும் பண்ணிக்கலாம், நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த முத்ரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யோகா முத்ரா வச்சுக்கலாம் நம்ம. பிராணாயமால பார்த்தீங்கன்னா, பஸ்திரிகா பிராணாயமா கப்பால பாத்தி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி, அதனால அதை பண்ணக்கூடாது.
0: அதாவது பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியாக அவங்க சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மன அழுத்தம். மன ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து இந்த யோகா மூலமா எப்படி சரி பண்ண முடியும்?
1: பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க, அவங்களோட வேலை பார்க்குற இடத்துல, ஒர்க் பிளேஸில், சொசைட்டியில், அப்புறம் வீட்டில், இந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வேற, இம்பேலன்ஸ் ஆகிறது, இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 80% ஆஃப் த விமன் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய அந்த மைண்ட் வைஸ் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருக்காங்க நிறைய பேர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் துன்பம் தான் சொல்லுவேன். ஏன்னா வலி வந்து தடுக்கவே முடியாது யாராலையும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும் மென்டலாக இருக்கட்டும், அந்த வலியை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த வலியை வந்து துன்பமாக மாற்றுறது தான் சொல்கிறோம், சஃபரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை மைண்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போனால் தான் அது துன்பமாக மாறுது, இல்லைனா அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறம் அது வந்து என்ன ஆயிடுறதுன்னா, இந்த துன்பம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸ்ட்ரெஸ்ஸுனா ஏ கேப் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ஒரு கேப்புங்க, உண்மைக்கும் நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இது நோயாக மாறுது. மன

0: அடுத்த நோயாக மாறுது. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மெச்சூரிட்டி தேவை. அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு யோகா பண்ணுறதுல கிடைக்கும். இப்போது சின்ன குழந்தைகள்லாம் சின்ன வயசில் வந்து இன்ஜெக்ஷன் போட சொன்னால் போட மாட்டாங்க, ஓடிடுவாங்க. இப்போ நம்மெல்லாம் பெரியவங்கெல்லாம் நம்ம தெரியும், நமக்கு உடம்பு வந்து சரியாகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஏஜ் ஆக நமக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கிறது இல்லையா, அதே மாதிரி யோகா பண்ண நமக்கு அந்த மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும்.
1: இப்போது மன அழுத்தம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மெடிசனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம மனதளவில் அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் தான் வந்து அது நம்ம வந்து உடம்போடு ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மன அழுத்தத்தை வந்து சரி செய்யறதும் வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான். இதில் வந்து இன்னும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நம்ம பாடியை வந்து மைண்டால் கண்ட்ரோல் பண்ணலாம், மைண்டை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரத்து தான். அது மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்டஸ்ட்டு ட்ராவலர்னு சொல்லுவோம். இங்கே உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் நம்ம தாட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கோம், ரிஷிகேஷுக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக அதை ட்ராவல் பண்ணோம் இந்த தாட்ஸ், நம்ம மைண்டில் இருக்கிற தாட்ஸ். அதே மாதிரி தான் பிரத்துக்கும் மூமெண்ட் இருக்குது, தாட்ஸுக்கும் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னெல்லாம்னா நம்ம பிராணாயமம் பண்ணலாம். பிராணாயமம் பண்ணுறத நமக்கு பிரத்தை வாட்ச் பண்ணலாம், வாட்ச் பண்ணுறத நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே டு கண்ட்ரோல் த மைண்டு. இப்போ பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது நம்மளோட புலன்கள், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து புலன்கள் வழியாக தான் வந்து ஆகாரமாக உள்ள போகுது மைண்டுக்குள்ளே. பார்க்கறது கேட்கறது இதெல்லாம் தான் தாட்ஸாக கிரியேட் ஆகுது. சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் மீடியா ஃபார் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிராணாயமம் பண்ணலாம். இன்னொன்று பிராணாயமால் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரெத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எதுக்குன்னா நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும். இப்போ எலிஃபெண்ட்டு டார்டாய்ஸ் அதெல்லாம் வந்து ரெண்டே ரெண்டு பிரெத்து தான் எடுக்கும், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு. நம்ம வந்து ஒரு 12-14 எடுப்போம். டாக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 எடுக்கும். அதனால தான் அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கெல்லாம் வந்து மீடியமாக இருக்கும், 8 இயர்ஸ் இருக்கும். நம்ம பிராணாயமா பண்ணுறதுனால 8 பிரெத் அந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிசீஸ் வந்து இருக்காது. டிசீஸ் இல்லைனாலும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்மளோட லைஃபை.
1: கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க, ரெஸ்ட்ல இருக்கட்டும் ரெஸ்ட்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா வந்து யோகா பண்றது வந்து நல்லது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து யோகா செய்யறது ரொம்ப நல்லதா, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் டெலிவரிக்கு வந்து இது வழிவகுக்கும்?
0: இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உடல் ரீதியாகவும் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆசனா பண்ணலாம். எதுக்குன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாடின்னு சொல்கிறோம், ஒரு டிசிப்ளினிங் கொடுக்கறதுக்காக, நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக போஸ்டர்ஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களோட சிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பாராசிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டையுமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். இப்போ உணர்ச்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்லாம் கொடுக்கலாம். அந்தர்மௌனா, யோகா நித்ரா, அந்த மாதிரி அவேர்னஸ் ஸ்லீப்னு சொல்லுவோம். யோக நித்ரானா விழிப்புணர்வோட ஒரு தூக்கம். அப்புறம் அந்தர்மௌனானா இன்னர் சைலன்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து அந்த புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான். நான் ஏற்கனவே சொன்னேன், மனதுக்கு வந்து ஆகாரமாக போகிறது வந்து புலன்கள் தான். அதனால இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜப்பா மெடிடேஷன் இருக்குது, மந்த்ரா மெடிடேஷன் இருக்குது, அப்புறம் ஓம் சாண்டிங் இருக்குது, இதெல்லாம் கூட பண்ணலாம். நம்ம முதல்ல வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் மேட்ரு தான் எவ்ரி திங்னு சொல்கிறோம். இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வைப்ரேஷன் தான் எவ்ரி திங்னு சொல்கிறாங்க. வைப்ரேஷன்லேருந்து தான் சவுண்டு. ஸோ நம்ம பாடி வந்து 5 எலிமெண்ட்ஸில் தான் உண்டாயிருக்கு. ஸோ வந்து நம்ம பாடியிலையும் 70% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம சொல்கிற அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம பாடி வந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த ஓம் சாண்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது எபிஜெனடிக்ஸ்ன்னு சொல்லி, அதாவது டிஎன்ஏ சேஞ்சஸ். இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து இருக்கிற அந்த சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜெனட்டிக்காக வர்றதெல்லாம், டயபெட்டிக் அதெல்லாம் வந்து நமக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இல்லாமையும் பண்ணலாம், அதை தவிர்க்கவும் நம்ம செய்யலாம். நம்ம பாடியிலையும் வந்து பிரெயினில் வந்து எண்டார்ஃபின் இருக்குது, நம்ம பெயினை தாங்கிறதுக்குள்ள அந்த எண்டார்ஃபின் கொடுக்கறது. இப்போ நம்ம இந்த ஓம் சாண்டிங் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த எண்டார்ஃபின் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும், நமக்கு நிறைய நேரம் அதை வந்து பெயின்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு அதை காப்பாற்றும். நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க, நரம்பு சம்பந்தமான வியாதி அதெல்லாம் கூட ரொம்ப குணப்படுத்தலாம் நம்ம. இது எல்லாமே மெடிடேஷன்லேயே பாசிபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராட்டக்கான ஒன்று இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக். அது இந்த கேண்டிலை பார்த்துட்டே இருக்கணும், கேண்டில் கேசிங்கை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு விளக்கேற்றுங்க, சாயந்தரம் ஒரு விளக்கேற்றுங்க, இருட்டில் அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். பார்க்கறத என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஐப்ரோ சென்டரில் அந்த அதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அதை பார்த்தா அந்த 5-10 மினிட்ஸ் அதை பார்த்தோன்னா அதை நம்ம வந்து கண்ணு அந்த ஐப்ரோ சென்டரில் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுறோம் கண்ணை மூடிட்டு. அப்போ அதை பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். இதோட முக்கியமானது என்னென்னா இன்சோம்னியா.

0: சொல்லுவோம் இல்லையா, தூக்கம் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து போக வச்சிடலாம். அது நல்ல ஒரு குட் ஸ்லீப் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறத. அப்புறம் முத்ராஸ் வச்சுக்கிறோம், அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்னு சொல்கிறோம், இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் மாதிரி. பந்தாஸ்னு சொல்கிறோம், பந்தாஸ்ன்றது வந்து எனர்ஜி பிளாக்ஸுங்க, ஆற்றல் தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நீக்கும். அது கிரியாஸ்னு சொல்கிறோம், முதல்ல தெரப்பி பண்ணுறச்ச நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், நம்ம நச்சுத்தன்மை நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும், அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இந்த கிரியாஸ் எல்லாம். அது வந்து டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், ஜீரண சக்தியை ஜாஸ்தி பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுப்போம் தெரப்பி ஒருத்தருக்கு கொடுக்குறச்ச, இதுதான் சங்கு பிரக்ஷாலாசனான்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
1: இந்த யோகா பயிற்சி செய்யறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எந்த விதத்துல வந்து அது உபயோகமா இருக்கு?
0: அதாவது கர்ப்பிணி பீரியடுக்கு அப்புறமும் இருக்கு, அதுக்கப்புறமும் இருக்கு. போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவோம், ப்ரீ நேட்டல்னு சொல்லுவோம். ப்ரீ நேட்டல்னா கர்ப்பிணி பெண்களுக்காக இருக்கிறது, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவோம். இப்ப இடுப்பு பகுதியில வந்து சில பேருக்கெல்லாம் வலி இருக்கும், முதுகு வலி வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் வரலாம், முன்னாடியே வருது அதுக்கு பேர். இப்போ இந்த யோகாலாம் பண்ணுற மூலியமாக அந்த பெல்விக் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பலப்படுத்தும். கால் வீக்கம் ஏதாவது இருந்தால் குறையும், அந்த குட் ஸ்லீப் கிடைக்கும். நம்ம யோக நித்ரா அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் கொடுக்கறது அவங்களுக்கு நல்லா மூட் வந்து ரொம்ப ஸ்விங் ஆகும். அதுக்கு பிராணாயமெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லேபர் ப்ரீதிங்னு சொல்லி சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுப்போம். அது வந்து அவங்களுக்கு லேபர் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ரீதிங் பண்ணுறத அவங்களுக்கு ஈஸியாக அந்த குழந்தை வந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது. அப்போ அந்த பெல்விக் வந்து ஓப்பனிங்க்கு தான் நம்ம நிறைய கொடுக்குறோம் ஆசனாஸ் வந்து. அதை நம்ம முதலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணுவோம். அந்த ஓப்பனிங்கு, இந்த பட்டர்ஃப்ளை ஆசனா, மல ஆசனா, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ குழந்தை பொசிஷன் வந்து தலை வந்து கரெக்டாக அந்த சர்விக்ஸ் இருக்கு, அதாவது வெஜினா கிட்டக்க இருக்கும், யூட்ரஸ்க்கும் வெஜினாக்கும் நடுவில் இருக்கும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த தலை வெளியில் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக வெளியில் வரும் குழந்தை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு, அந்த சுகப்பிரசவம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட யோகா நிறைய ஆசனாஸ்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் வேரியேஷனோட அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண வைக்கலாம். பண்ண வச்சு நார்மல் டெலிவரி ஈஸி ஆக்கலாம். அப்புறம் போஸ்ட் நேட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அது மாதிரிலாம் வருது. இப்போ ஃபஸ்ட்டு பேபி ப்ளூஸ்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு மனநிலையினால் வர பிரச்சனை. அதெல்லாம் மூடு ஸ்விங் ஆகும், இதெல்லாம் வந்து சில பேருக்குலாம் அழுக வந்துடும் அந்த டைம்லலாம். அப்புறம் ஆன்சைட்டி இருக்கும், தூக்கமே இருக்காது. அப்புறம் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாமே யோகாவில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நாடி சோதனை கொடுக்கலாம், பிராணாயமால பிராமரி பிராணாயமா கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷனும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாமும் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் யோகாவில். இப்போது சில பேருக்கு வந்து அதாவது இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போகும் இல்லையா குழந்தை வரத்துக்கு, அதுக்கு வந்து காரணம் நிறைய இருக்குங்க. பிசிஓஎஸ் பிசிஓடின்லாம் சொல்லுவோம், இந்த ஓவரீஸில் வந்து சிஸ்ட் இருக்கும், அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, சலபாசனா, சர்வாங்காசனா, விபரீத கரணியம், மார்ஜரி, அந்த மாதிரி ஆசனாலாம் கொடுக்கலாம். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நமக்கு வந்து சரி பண்ணும். இந்த தைராய்டு இஷ்யூஸு அதுக்கெல்லாமே வந்து அதனால் கூட இருக்கலாம், நமக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக ஆரம்பிக்கும். அப்போ முன்னாடியே அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓவிலேஷன் பீரியடில் வந்து நமக்கு இந்த எக்கு வந்து கரெக்டாக அந்த ஆம்புல் ஆஃப் ஃபெலோபியன் டியூப்பில் வந்து உட்காரணும். இதெல்லாம் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு யோகாவில் வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அது மாதிரி ஈஸியாக வந்து குழந்தை வரத்துக்கு வாய்ப்பும் நிறைய அதிகம் வரும்.
1: இப்போது ரீசண்டாக வந்து நீங்கள் வந்து முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னீங்க பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் பற்றிலாம் சொன்னீங்க நீங்கள், அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைம்லேயும் வந்து அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, அதுலேருந்து மீள்றதுக்கான யோகா பயிற்சி இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது இது எந்த ஏஜில் வரும்னா 45 55 ஏஜில் வரும் இந்த மெனோபாஸ்ன்றது. அதாவது அந்த மாதவிடாய் கம்ப்ளீட்டாக நிற்கிற ஸ்டேஜ் இது சொல்லுவோம் நம்ம. ஓவரீஸ்லேருந்து அந்த முட்டை வந்து வெளியில் வராது, அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சில பேருக்கு 3 months 4 months வரும், அதை தான் ப்ரீ மெனோபாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது ஸ்டாப் ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் மெனோபாஸ், மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரைனோட அதெல்லாம் கம்மி ஆகிடும், உங்களோட ஹார்மோன் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது வந்து வியாதின்னு நான் சொல்ல மாட்டேன், இயற்கையான மாற்றம் தான் இது. இதனால நிறைய நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது, தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து யோக நித்ரா நம்ம கொடுக்கலாம். இந்த ஹார்ட் ஃப்ளாஷஸ்ன்னு சொல்லுவோம், உடல் வெப்பம் வரும், இந்த முகம் வந்து செவந்து போகும், அதெல்லாம் வரும், வெட்டிங் நிறைய வரும் சில பேருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஷீத்தலி ஷீத்காரி பிராணாயமெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். எலும்பு வந்து பலம் இல்லாமல் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க எனக்கு போன் வலிக்கிறது, நீ பெயின் வருது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் புஜங்காசனா சேது பந்தாசனாலாம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம்ஸும் நிறைய பேருக்கு வருது இந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கு நீங்கள் மத்ஸ்யாசனா அந்த மாதிரியெல்லாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்குமே முதலே நம்ம வந்து அவங்களுக்கு யோகாசனா கொடுக்கறதுனால அவங்களோட அந்த பதட்டம்லாம் குறையறதுக்கும் நம்ம பாலாசனா அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கலாம். மெடிடேஷன் நல்லா கொடுக்கலாம் அவங்களுக்கு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் யோகா மூலயமா வந்து ஒவ்வொரு தீர்வாக நீங்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்து

0: நேயர்களுக்கு நிறைவான நேரத்துல நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: யோகா இஸ் தி காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றேன். அப்படின்னா விளைவுகளை தடுப்புகிறது மட்டும் கிடையாது, அதோட காரணத்தையும் தடுக்கிறது. அதுதான் யோகான்னு நான் சொல்றேன். அப்புறம் எந்த ஒரு சாதனையாளர்களுக்கும் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். பகவானோட அனுகிரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பண்ணணும், அப்புறம் டைம். அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே. அப்போதான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை செயல்படணும்.
0: இதுவரை பெண்களுக்கான யோகா பயிற்சிகள், இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் மே மாதம் 20 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: மே 20 தேதியான இன்று உலக அளவியல் தினம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அளவீட்டு அறிவியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நாள் இது. மேலும் உலக தேனி தினம் இன்று. சுற்றுச்சூழலின் சமநிலையை பேணுவதில் தேனீக்களின் பங்கு மற்றும் அவற்றின் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது.

அடுத்ததா தேர்ந்து கொள்வோம் பக்கத்தில் பாதாம் பிசின் பற்றி ஒரு சில துளிகள். பாதாம் பிசின்

பேரு கேட்கும் போதே புரியுது, பிசின் அப்படின்னா கம் தான். அப்போ இது ஏதோ ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பிசின் அப்படின்னு. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்டா. இது பாதாம் மரத்தின் சாறு உறைந்து உருவாகும் பொருள். பாக்குறதுக்கு கண்ணாடி மாதிரி தெரியற இந்த பாதாம் பிசினை ரெண்டு துண்டு எடுத்து ஒரு 8 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சு பார்த்தா அந்த 2 துண்டு பாதாம் பிசின் தண்ணீர்ல ஊறி ஒரு பவுல் நிறைய வந்துடும். பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை நாம எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் சூட்டை குறைக்குமா, அதனால இந்த கோடை காலத்துல இதை எடுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, ஜீர்ண சக்திக்கும் மலச்சிக்கலுக்குமே இது பேருதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதாம் பிசினை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பால், சர்பத், ஃப்ரூட் ஜூஸ் போன்ற பானங்கள்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கிற உணவுப் பொருளா இருந்தாலும் அளவோட எடுத்துக்கிறது தான் நல்லது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். மேற்படிப்பு குறித்த ஆலோசனையில் இன்று
1: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரோட்மேப்பை வந்து நம்ம பார்க்க போறோம். வழக்கமாக உள்ள யூபிஎஸ்சி, சிவில் சர்வீசஸ், டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. இது போக இல்லாமல் கெமிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனே கூட இருக்குது. டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, பார்க், ஐஜிசிஏஆர், சிஎஸ்ஐஆர் லேப்ஸ், இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப்ஸ், ரிசர்ச் லேப்ஸில் கெமிஸ்ட்ங்கிற பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ங்கிற பொசிஷன்ஸும் இருக்குது கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது பிபிசிஎல், கெயில், பெல், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், இதெல்லாம் வந்து இந்த பெட்ரோலியம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக

ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, FSSAI. இங்கேயும் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஃபொரன்சிக் லேப்ஸ், அப்புறம் போலீஸ் சயின்டிஃபிக் சர்வீசஸ், இங்கேயும் வந்து வேலைவாய்ப்புகள், கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைவாய்ப்புகள் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு இருக்கு. இது வழக்கமாக எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் SSC எக்ஸாம்ல டெக்னாலஜிக்கல் சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி போகலாம். AFCAT எக்ஸாம்ஸ்லயும் டெக்னாலஜி சைட்ல போகலாம். நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூமானிட்டிஸ் படித்தவர்களுக்கு போனாலும் கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு போகலாம். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல், கவர்மெண்ட் இதுலேயும் இருக்குது, கார்பரேட்லேயும் இருக்குது. அனலிஸ்ட் ரோல், ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்து கவர்மெண்ட் ட்ரக்கு, ஃபுட்டு, வாட்டர் டெஸ்டிங் லேப்ஸில் வந்து இந்த ரோல்ஸும் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவாக இருக்க முடியும். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நோக்கி எப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் தவிர்த்து இந்த சயின்டிஃபிக்னு பார்த்தீங்கன்னா DRDO, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ISRO, CSIR, அப்புறம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்,

மற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவாக இருக்க முடியும். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நோக்கி எப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் தவிர்த்து இந்த சயின்டிஃபிக்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரு, இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர், அப்புறம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அதாவது எஃப்எஸ்எஸ்ஏஐ, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி இடங்கள்ல உடைய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க எந்த செக்டாருங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிடித்திருக்குது அப்படின்னு கேட் எக்ஸாமோ இல்ல பார்க் எக்ஸாமோ எடுத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு போகலாம். ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணிட்டே இருக்கணும். டிஆர்டிஓவோ, இஸ்ரோவோ, சிஎஸ்ஐஆரோ அவங்களுடைய வெப்சைட்ஸ்க்கு போய் அவங்க என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டா லேர்ன் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. பிஜி டிப்ளமா இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி அல்லது எம்எஸ்சி இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி படித்தால் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும். பிஜி டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இப்படி படித்தாலும் இந்த மாதிரியான ரெகுலேட்டரி பாடிஸ் எஃப்எஸ்எஸ்ஏஐ மாதிரியான ரெகுலேட்டரி பாடிஸ்ல, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ்ல எல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நம்ம வந்து கார்பரேட் கேரியர்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு என்ன மாதிரியான கார்பரேட் கேரியர்ஸ் இருக்கு அப்படின்னா, பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய வேர்ல்டு. அது மாதிரி எஃப்எம்சிஜி, பெட்ரோகெமிக்கல்ஸ், அப்புறம் அனாலிட்டிக்ஸ், கோரா, இந்த மாதிரியான இடங்கள்ல கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பா தேவைப்படுது. டாப் ரோல்ஸ் எப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ரோல்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் கெமிக்கல் அனாலிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஆர்என்டி அசிஸ்டன்ட், ப்ராசஸ் கெமிஸ்ட் இன் ஃபார்மா, அப்புறம் ஏபிஐ மேனுஃபேக்சரிங், என்வாயர்மெண்டல் அனலிஸ்ட், சேஃப்டி ஆஃபீஸர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து கார்பரேட்ல இருக்குது. இது போக எஜுகேஷனல் டெக்னாலஜியில கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கலாம். கெமிஸ்ட்ரி ஒரு கஷ்டமான ஒரு பாடம், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அது ஈஸியாக புரியுற மாதிரி உங்களால் வீடியோஸ் எடுக்கும் பொழுது அதுதான் வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜி. நல்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னாலஜி ஒரு நல்ல கார்பரேட் ஜாபா இருக்க முடியும். போக்கஸ் ஏரியா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரெகுலேட்டரி ரோல்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னா அங்க வந்து ப்ராசஸ் கெமிஸ்ட், சேஃப்டி ரோல்ஸ் நிறைய இருக்கும். டீச்சிங்னா உங்களுக்கு எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல சில ரோல்ஸ் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க கார்பரேட். இதில் நீங்கள் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேப் சாஃப்ட்வேர், அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். கெம் ஆஃபீஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி பேசுறது போல இந்த இன்டர்ன்ஷிப்ஸுங்கிறது ஒரு வேல்யூபிளான விஷயம். இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப்ஸ் மூலமாக தான் கொஞ்சம் நுழைய முடியும், வேலை வாய்ப்பு அனுபவங்களை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களுக்கு பிடித்த கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷனலாக நீங்கள் வந்து எம்எஸ்சி பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இதில் அல்லது பிஜி டிப்ளமா இந்த கோர்ஸ்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கார்பரேட் ஜாப்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம ரிசர்ச், இந்த மாதிரி ஒரு கேரியரை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆப்ஷன்ஸ் என்னன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணலாம். எம்எஸ்சி வெறுமனே பியூராக கெமிஸ்ட்ரியும் படிக்கலாம், அல்லது எம்எஸ்சி இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான எம்எஸ்சி கோர்சஸும் நீங்கள் படிக்கலாம். யூஸ்வலாக உள்ள பாத் என்னன்னா இதுக்கு எம்எஸ்சி முடித்த பிறகு பிஹெச்டி, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ஸ் முடித்து பிஹெச்டி படிக்கிறதோ, அல்லது லெக்சரர் ஆகி மேற்கொண்டு ரிசர்ச் ஃபெல்லோவாவோ இல்லை போஸ்ட் டாக்டரலோ எதுவும் அப்படி அந்த மாதிரி ரிசர்ச் டிராவல் பண்ணணும்னாலும் போகலாம். ரிசர்ச் ரோல்ஸே இருக்குது. அது எங்கன்னா அந்த சிஎஸ்ஐஆர், பார்க், ஐஐடிஸ், ஐஐசிடின்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, அப்புறம் நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி என்சிஎல்னு சொல்லுவாங்க, வந்து நைப்பர் என்ஐபிஇஆர் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ரிசர்ச் ரோல்ஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸும் அவைலபிள் இருக்கு, லைக் மேரி கியூரி, ஃபுல் பிரைட் எல்லாமே. இது வந்து நீங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசர்ச் நோக்கி நீங்க வந்து ஃபெலோஷிப்பாவோ இல்ல நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் மூலமாவோ நல்ல குவாலிட்டி ரிசர்ச் நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இல்ல ரிசர்ச் லேப்ஸ்க்கு போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ரெசியூமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் ஆகும். அப்புறம் என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற
மாதிரி போக பாருங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ், ஐ

0: சார், இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உண்டு ரிசர்ச் கரியர்ஸ்க்கு, அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை என்னுடைய எம்எஸ்சி நான் ஒரு ஐஐடியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாம் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும், அப்படின்னா தான் ஐஐடிஸில் எம்எஸ்சி பண்ண முடியும். கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்டெக் ஆர் பிஹெச்டி, இல்லை ஏதாவது பப்ளிக் செக்டர் ஜாப்ஸுக்கும் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஏதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ CDRI அப்படிங்கிறது ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இங்கேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் IICTன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. NEIST-ங்கிறது நார்த் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கெமிஸ்ட்ரி லேப்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து ரிசர்ச் ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாலிகுலர் மாடலிங் இந்த மாதிரியான இதில் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ட்ரக் டிஸ்கவரி, ஃபார்மசியூட்டிக்கல் அந்த இடங்களில் ஸ்கோப் நல்லா இருக்கும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா குவாலிட்டி டெஸ்டிங், FSSAI, ஃபொரன்சிக்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் கரியரை டெவலப் பண்ணிக்கலாம். பாலிமர் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா பெயின்ஸ், பிளாஸ்டிக்ஸ், மெட்டீரியல்ஸ் அது ரிலேட்டடாக படிக்கலாம். இது நீங்கள் எங்கே படிக்கலாம்னு கூட சொல்கிறேன், ICT மும்பை IITsல கற்றுக்கலாம். மெடிசனல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், ட்ரக் டிசைன் கம்பெனிஸில் இருக்குது. க்ரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் டெக்னாலஜிஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிப்பாங்க. இது வந்து TRI, த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே அல்லது ஏதாவது CSIR லேப்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து மெட்டலர்ஜி இல்லை கெட்டாலிசிஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் கேரியர் ஸ்கோப் இருக்குது. இது வந்து ஐசர், IGCAR அதாவது இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் நம்ம கல்பாக்கத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி இடங்களில் லேர்ன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கெரியர் ஸ்கோப்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் BSc கெமிஸ்ட்ரி முடித்த பிறகு இதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை

0: தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும் பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும் ஆங்கிலத்தில் 92 பேரும் கணிதத்தில் 3,194 பேரும் அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும் சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5 இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள், உள்ளடக்கிய மேம்பாடு, போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய் மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 ஆண்டுகளில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்த மூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழிகளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக

0: நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000-க்கும் மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்கொள்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிளில் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி.
5: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள்,

0: மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி specieciaelschoolnirvagam@gmail.com.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: முதல்ல வந்து நம்மளோட வயலில் என்ன சத்துக்கள் எந்த அளவில் இருக்குது, என்ன பயிர் போட போகிறோம், அது வந்து ரகமாக போடுறோமா இல்லை கலப்பின ரகமாக போடுறோமோ, அந்த பருவத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எந்த உரம் கொடுக்க போகிறோம், அது மண்ணோட அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட மண் வந்து அமிலத்தன்மையாக இருக்கா உவர்த்தன்மையாக இருக்கா இல்லை கலர்த்தன்மையாக இருக்கா, அதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் இதை தெரிஞ்சு கொடுக்கணும்.
0: காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672.

0: 2 9 2.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIAL SCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: அலைப்பாய்தே படத்திற்காக ஹரிஹரன் கிளிண்டன் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: வானொலிக்கு 90.
1: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால், அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
0: அழகிய தமிழ்மகன் படத்திற்காக நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி, மதுமிதா குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரைக்காடம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி.
1: விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இப்போ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுதே வந்து ஒரு ப்ராப்பர் சேனலில் நிறைய கேட்டகரிஸில் அச்சீவ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த கேட்டகரி வந்திருக்கேன். இப்போ இந்த கேம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சராக ஒருத்தவங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஹாக்கியை சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு என்னென்ன கேட்டகரிஸ் இந்த கேமில் இருக்குது, எப்படி இந்த அப்ரோச் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர் அவென்யூஸ் என்னென்ன, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: ஃபஸ்ட்டு சப் ஜூனியர்ஸ், அப்புறம் ஜூனியர்ஸ், அப்புறம் சீனியர். ஸோ சப் ஜூனியர்ஸில் உங்களுக்கு முன்னாடியே சப்போஸ் ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 3-4 இயர்ஸ் கிடைக்கும். நாங்கள் விளையாடும் போது சப் ஜூனியர்ஸ் கேம்புக்கெலாம் எடுத்தது கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இந்தியா கொடுக்குறாங்க. நீங்கள் சப் ஜூனியர்ஸ் ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் ஆடிட்டு 4th டைம் நீங்கள் உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியா கேம்ப் எடுத்துப்பாங்க. அது ஒரு 2 இயர்ஸ் கேம்ப். அதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், லைக் டூர், எக்ஸ்போஷர் டூர் இருக்கும், ஆஸ்திரேலியாவோ நெதர்லாண்ட்ஸ் அப்படி ஏதாவது போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப் ஜூனியர்ஸ்லேயே இப்போ இந்தியாவுக்கு போயிட்டுருக்கு, ஏஷியா கப் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க இந்தியா. ஸோ அதில் செலக்ட் ஆவாங்க. சப்போஸ் சப் ஜூனியர்ஸும் லைக் இவங்க நல்லா ஆடுறவங்க பார்த்துட்டாங்க, பட் ஆனால் கேம்ப் அட்டன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஜூனியர்ஸ் கேட்டகரி இருக்கும், அது ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் ஜூனியர்ஸ். அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க, அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அவங்க எடுத்துப்பாங்க. சப் ஜூனியர்ஸ் வந்து அண்டர் 15 ஏஜ்குள்ளே, ஜூனியர்ஸ் கேட்டகரி வந்து அண்டர் 20 இயர்ஸ்குள்ளே

0: எப்போ எடுக்கிறாங்க.
1: ஸோ
0: அது வந்து இயர் மேலே டிபெண்ட் ஆகும்.
1: ஓகே.
0: ஸோ இப்போ பொறுத்தவரைக்கும் 2007, 2008, 2009 அது வந்து ஜூனியர்ஸ் கேட்டகரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் அப்படி போக போக ஒவ்வொரு இயர் இயர் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த இயர் இது பண்ணி பேஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஹாக்கி இந்தியா கேம்ப் அட்டன் பண்ண முடியும். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகணும். இப்போ நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட், ஸோ டிஸ்ட்ரிக்ட் சென்னை செலக்ட் ஆகணும். சென்னையில் நான் நல்லா அவங்க அதில் ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 30-40 மெம்பர்ஸ், 18 டீம்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 18 மெம்பர்ஸ் வருவாங்க. அதில் ஒரு 20 மெம்பர்ஸ், நம்ம 30 மெம்பர்ஸை செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆகிட்டு அதில் 1 மந்த் அப்படி கேம்ப் எடுப்பாங்க. எடுத்து நம்ம ஒரு 18 வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சப்ஜூனியர் நேஷனல்ஸ் அப்படி ஆடும். அதில் ஆடி நம்மளை குவார்ட்டர்ஸ் என்டர் ஆகணும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கேம்ப் எடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு குவார்ட்டர்ஸ் என்டர் ஆகணும். குவார்ட்டர்ஸ் என்டர் ஆகி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளை பெஸ்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர், இந்த நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் லைக் புஷ் பண்ணும், இந்த பேர் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்லேயும் சரி எந்த ஸ்டேட்டும் சரி ஒரு 2 பொண்ணு 3 பசங்க கண்டிப்பாக கேம்ப் அட்டன் பண்ணாங்க. ஜூனியர் நெக்ஸ்ட்டு சீனியர் கேட்டகரி. சீனியர் கேட்டகரி வந்து கேம்ப் கிடைக்கிறது கஷ்டம்தான். பட் ஆனால் ஸ்டேட் வந்து நம்ம நம்ம லைக் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க ஓகே இந்த பொண்ணு சீனியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சீனியர் நேஷனல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா லாஸ்ட் வந்து சீனியர் கேட்டகரி தான். ஸோ பசங்க சப கேம்ப் எதாவது அட்டன் பண்ணனா அவங்க வந்து ஜூனியர் அப்புறம் சப்ஜூனியர் ஸ்கூல்லேயே அவங்க கேம்ப் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். அதை விட்டு அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சீனியரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சீனியர் கேட்டகரியில் ஆல்ரெடி ஆடின பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக அவங்க பார்ப்பாங்க. ரீசெண்ட் பிளேயர்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பசங்க ஏதோ கேம்ப் ஏதோ இன்ட்ரெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா சப்ஜூனியர் ஜூனியர்ஸ் கேட்டகரியிலே அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும்.
1: இதை நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது. என்னன்னா வந்து இப்போ ஹாக்கின்றது வந்து ஒரு டீம் கேம், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். இப்போ பேட்மிண்டன் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், அதை வந்து எந்த ஸ்டேட்டெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடலாம். டீம் கேமை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பொசிஷன் நீங்கள் ப்ளே பண்ணாலும் அந்த டீம் கோஆர்டினேஷன் அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி நீங்கள் அங்கே ஒரு ஃபஸ்ட் டைமராக இன்னொரு டீம், அதாவது நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டீம்மேட்ஸ் எல்லாருமே வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணீங்க, எப்படி அதுக்கு அடாப்ட் ஆனீங்க, அதுக்கான டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அடாப்ட் வந்து ஹாக்கி பொறுத்தவரைக்கும் எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அடாப்ட் எப்படி சொல்லித்தரும், எப்படி சர்வைவ் பண்ணோம், வேறு ஸ்டேட்டில் போயிட்டு எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அதை இது பண்ணி தான் நான் அங்கே போனேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் 3-4 பேர் எங்கூட செலக்ட் ஆனவங்க அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாமே என் கோச் அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நான் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி ஸ்டடீஸை பேஸ் பண்ணி இது பண்ணணும், அந்த ஸ்டடீஸ் தான் எனக்கு வேறு ஸ்டேட் போகும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு. ஸோ ஸ்டடீஸும் வேணும். இப்போ வேறு ஸ்டேட் போகும்போது நம்மளால் நம்ம லாங்குவேஜ் அங்கே பேசினா அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்டடீஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு அவங்ககிட்ட நான் பாஸோ இல்லை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணனால நான் இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்களோட லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னால் அங்கே கேம்பை சர்வே பண்ண முடிஞ்சது. சாய் ஜாயின் பண்ணக்கப்புறம் என்னோடய கோச் வந்து மினி உன்னிராஜ், அவங்க ஒரு லேடி கோச், அவங்க கேரளாலேருந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் வந்து கர்நாடகா 2 வருஷம் நான் அட்டன் பண்ணேன். ஸோ தமிழ்நாடுலேருந்து அதர் ஸ்டேட் அட்டன் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க மேமோட சப்போர்ட்டும் ப்ளஸ் என் கோச்சோட சப்போர்ட்னால தான் என்னால் கர்நாடகா ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சது. கண்டினியூஸ் 2 இயர்ஸ். லாஸ்ட்டு 3rd இயர் மட்டும்தான் எனக்கு இன்ஜுரி ஆச்சுனால தான் என்னால் அட்டன் பண்ண முடியல. இல்லைனா 3rd இயர் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ எங்களுக்கு ஃபுட்டு வந்து எங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ், அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட்டு வந்து எங்கள் கோச்சே எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, எங்கள் சாய் கோச். அப்புறம் எங்களுக்கு லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா அதர் ஸ்டேட் பசங்க வந்து இங்கே தங்கும் போது மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கர்நாடகா பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் அவங்க ஸ்டேட்டில் இருக்குது அந்த சென்டர், கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட் பசங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படி அந்த பார்ஷாலிட்டி எதுவுமே எங்கள் மேம் பார்க்கல. வெறும் பர்ஃபார்மன்ஸ், நீ நல்லா விளையாடியா நீ உள்ள, அந்த மாதிரி மட்டும்தான் பார்த்து எங்களை அவங்க கண்டுபிடிச்சி. ஸோ எங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மேம் தான். ஸோ அப்படி நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆல் இந்தியா இன்டர்ஸை போனோம். அதில் எல்லா ஸ்டேட்லேருந்து சென்டர் இருக்கும், லைக் சவுத்தில் வந்து கர்நாடகா இருக்குது. ஸோ அப்புறம் கேரளாவில் ஒன்று இருக்குது கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஒன்று ஒன்று ஒடிசாவில் இருக்குது, அப்புறம் ஹரியானா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு சென்டர் வராங்க. ஒரு 10 சென்டர் இருக்கும். அந்த 10 சென்டரில் சாய் மடிக்கேரி வந்து வின்னர்ஸ். நாங்கள் அதில் மெயின் பிளேயர் தான் நான் விளாண்டேன். நானும் சரி என் கூட அந்த 4 பசங்களும் எல்லாருமே மெயின் பிளேயர்ஸ். அவங்க

0: நினைச்சிருந்தாங்கன்னா அதர் ஸ்டேட் பசங்க நினைச்சு எங்களை அந்த இதுக்கு எடுத்துட்டு கூட மாட்டாங்க. பட் ஆனா அவங்க வெறும் டேலண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த இதனால நாங்க அந்த டோர்னமெண்ட் அளவில் முடிஞ்சது, ப்ளஸ் எங்களால் ஹையர் லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது.
1: இப்போ அடுத்ததான் நீங்கள் சொல்லும்பொழுது தான் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து உங்கள் ஜேர்னி இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுடைய ஒரு டிசிப்ளின் தேவை கண்டிப்பாக, நீங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இந்த டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது மற்ற விஷயங்களை நீங்கள் மிஸ்ட் அவுட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ உங்கள் ஏஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி ஒரு சோஷியல் சர்க்கிள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணீங்க? சோஷியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
0: எனக்கு அந்த ப்ரெஷர் வந்ததில்லை, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட தான் ட்ராவல் ஆனாங்க. ஸோ டில் இப்போக்கே என் கூட இருக்காங்க அவங்க, அவங்களும் சேம் ஹாக்கி பிளேயர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எனக்கு ஹாக்கியினால தான் நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போக ஆரம்பித்தேன், ஸ்டேட்டும் சரி தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ஹாக்கியால் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சோஷியல் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, எனக்கு அது கஷ்டமும் இருந்ததில்லை. ஹாக்கினால தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன்.
1: ஸோ அந்த ஃபுல் டெடிக்கேஷன் வந்து உங்களை அந்த சர்க்கிளே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்ததா இப்போ உங்களுடைய நியர் டேர்ம் விஷனா என்னவா இருக்கு இந்த கேம்ல?
0: நியர் டேர்ம் விஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ அதை அட்டன் பண்ணி நான் விளையாட ஆடிட்டேன், 5 times மேலே ஆடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லாங் டேர்ம்னா கேம்ப் அட்டன் பண்ணுறது எனக்கு ஆசை, இந்தியா கேம்ப். அந்த லெவலுக்கு நான் போனேன், பட் எனக்கு ஒரு சின்ன புஷ் கிடைக்கல. இந்த மாதிரி இவன் நல்லா ஆடுவான் ஒரு சொல்கிற ஒரு குரல் எனக்கு, அந்த புஷ் எனக்கு கிடைக்கல. அது கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு ஆடிருப்பேன். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு ரீசன் ஆச்சு.
1: இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேமுக்குமே வந்து ரெண்டு விதமான சப்போர்ட் தேவைப்படுது. ஒன்று வந்து எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். எமோஷனல் சப்போர்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கும் அது கிடச்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாக்கி கேம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஒரு நார்மல் பர்சன் இதை கேம் வந்து கரியராக எடுத்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணலாம், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நம்மளுக்கு ஸ்டிக் போகிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் அது மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கூல் லெவலில் ஹாக்கி கற்றுப்பாங்களே, கற்றுக்கிட்டக்கப்போ இப்போ நிறைய கேம்ப்பு நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க, SJT சரி அப்புறம் ஷீன்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ SJT இதில் வந்து சம்மர் கேம்ப் மாதிரி இப்போ கேம்ப் ரீசெண்டாக எக்மோரில் நடந்துச்சு, மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில். ஸோ அங்கே போயிட்டு பசங்க வந்து அதுக்கு எந்த செலெக்ஷன் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்க பசங்க போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். போய் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாம் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லித்தருவாங்க, அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு. இப்போ ஷீன் ஒரு ஹாஸ்டலுக்கு லைக் 6th standard to 12th காலேஜ் டிகிரிக்கும் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ட்ரெஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க போய் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க செலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க அவங்க கேம் வந்து இந்த பொண்ணு நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி வந்து SJT மூலயமா அவங்களுக்கு ஸ்டிக்கு ஷூ அப்புறம் நக்கிள் கார்டு அந்த ஹாக்கி சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எஜுகேஷன் வைஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் ரீசெண்டாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னென்னா SJT-ல அந்த மாதிரி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப யங் ஏஜ்லேயே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி இந்த கேமுக்காக ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேஷன் கொடுத்துருக்கீங்கன்றத உங்கள் கொடுத்த ஒவ்வொரு பதிலையுமே தெரியுது. கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் அனைத்து போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய லாங் டேர்ம் விஷனான இந்தியன் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி கூடிய விரைவில் நீங்கள் விளையாடி நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பீங்கன்னு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும்

0: விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.

0: ഇടയ്ക്ക് 90.
1: வணக்கம். நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70.8 mm மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி, அரியலூர் பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டை

0: ஆறு சென்டிமீட்டர் மழையளவும் வெங்கூரில் 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 3 மணி. மத்தியிலே 720 கிலோஹெட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: பேதையின் கையில் செல்வம் சேருவது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கள்ளுண்டு கழித்து மயங்கும் தன்மை போல் ஆகிவிடும். குறள் எண் 838 அதிகாரம் பேதைமை.
1: மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடமை பெறின்.
0: பேதையின் கையில் செல்வம் சேருவது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கள்ளுண்டு கழித்து மயங்கும் தன்மை போல் ஆகிவிடும். குறள் எண் 838 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது இடம்பெறுவது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: उमंग CIET प्रस्तुत करता है
1: उमंग उमंग उमंग उमंग।
2: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க

0: இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 86677672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது இடம்பெறுவது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்,
2: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில், அதாவது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, உரை ஓவியத்தின் 352 பகுதி. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி. காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண் அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப சௌத்ரி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கி செயல். பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நூறு புள்ளி 1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். டிஜிட்டல் டீடாக்ஸ் பி எஸ் ஸ்ரீலக்ஷ்மி வழங்கும் முறை, த ரூட்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு, கைரா பிரசன்னா அவர்களின் உரை. பேஜஸ் டு பிக்சல், நியூ இரா ஆஃப் ரீடிங், அன்சிகா பாண்டே வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கு அபிஷேக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இனி இடம்பெறுவது நாளைய நிகழ்ச்சிகள். மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு மேலாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் கோடையும் உணவு பழக்கமும் எனும் தலைப்பில் கே மந்திரமூர்த்தி எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 அமைதியின் தூதுவர் மேலாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின

0: புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். 8:30 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கு செயல் கே காயத்ரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஆர் மது அவர்களின் வீணை இசை, வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி ஜெயந்தி அவர்களின் உரை. பதின்பருவ மகளிரின் உடல் மற்றும் மனநலம் குறித்து புதுக்கோட்டை அரசு சுகாதார மையத்தின் பதின்பருவ மனநல ஆலோசகர் பானுமதி நாச்சியார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். தெரியுமா உங்களுக்கு பொது அறிவு வினாடி வினா. அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகாணம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani, the news read by V.C. Pramod. India and Italy have decided to elevate their bilateral ties to a special strategic partnership and enhance cooperation in areas of trade, investment and new technologies. Prime Minister Narendra Modi made the announcement following delegation-level talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome today. In a press statement after the talks, Prime Minister Modi said the two sides deliberated extensively on enhancing bilateral ties.
2: पिछले लगभग 3.5 वर्षों में मुझे कई बार प्राइम मिनिस्टर मेलोनी से मिलने का अवसर मिला है. यह भारत और इटली के बीच करीबी सहयोग और सामंजस्य को दर्शाता है. उनके नेतृत्व में हमारे संबंधों को नई गति, नई दिशा और नया आत्मविश्वास मिला है. मुझे खुशी है कि हम अपने संबंधों को अपग्रेड करते हुए स्पेशल स्ट्रेटेजिक पार्टनरशिप की घोषणा कर रहे हैं.
1: Mr. Modi said India-Italy Joint Strategic Action Plan 2025-2029 provides a practical and futuristic framework for bilateral ties. He said both sides are working on establishing an India-Italy Innovation Center. He added that the India-Italy Defense Industrial Roadmap has paved the way for co-development and co-production of military hardware.
2: दोनों देशों के स्टार्टअप्स, रिसर्च सेंटर्स और उद्योगों को आपस में जोड़ने के लिए हम इंडिया इटली इनोवेशन सेंटर पर काम कर रहे हैं. हमारी सेनाओं के साथ साथ दोनों देशों के रक्षा उद्योगों के बीच भी सहयोग बढ़ रहा है. मैरिटाइम पावर्स के रूप में भारत और इटली के बीच करीबी सहयोग स्वाभाविक है. हम मिलकर शिपिंग, पोर्ट्स मॉडर्नाइजेशन, लॉजिस्टिक और ब्लू इकोनॉमी पर काम करेंगे.
1: Mr. Modi also said both countries are united in viewing terrorism as a serious threat to humanity and noted that their joint efforts against terror financing have set an important global example. Speaking on the occasion, Italian Prime Minister stressed the importance of ensuring freedom of navigation in the Indo-Pacific region. Prime Minister Modi also called on Italian President Sergio Mattarella and held discussions on further expanding the bilateral partnership. Mr. Modi reached Italy yesterday on the fifth and final leg of his five-nation tour after concluding his visits to Norway, Sweden, the Netherlands and the UAE. Union Education Minister Dharmendra Pradhan has stressed the need for heightened vigilance and foolproof security arrangements to ensure a safe, secure and fair conduct of the upcoming NEET UG re-examination. Mr. Pradhan said this while chairing a high-level review meeting with Central Security and Intelligence Agencies in New Delhi today. The NEET UG re-examination for admission to undergraduate medical education will be held on the 21st of June. The Defence Research and Development Organisation DRDO has successfully completed the final developmental trials of the unmanned aerial vehicle launched precision guided missile V3, marking a significant achievement for the country's defence sector. On the occasion, Defence Minister Rajnath Singh termed it as a strategic milestone achieved towards Atmanirbharta in defence sector. The Gujarat government has extended its support to One Nation, One Election Bill. State's Deputy Chief Minister

0: தன்னுடைய சிநேகிதன் வந்தியத்தேவனை எப்பாடுபட்டாவது அராபியரிடமிருந்து காப்பாற்றுவேன் என்று சூளுரைக்கின்றார் பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மர். எப்படி போவீர்கள் என்று கொடும்பாளூர் வேளார் சேனாதிபதி அவரிடம் கேட்க, நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன் என்கிறார்.
1: முயலை வைத்துக் கொண்டு புலி வேட்டையாட முடியுமா? ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இந்த சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா? பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள்?
0: படகில் ஏறிப்போவேன். படகு உடைந்தால் மரக்கட்டையை பிடித்து நீந்தி கொண்டு போவேன். வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் ஏழு கடல்களுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி கொண்டு போய் பிடிப்பேன். பிடித்த பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டால் நானும் அவனோடு உயிரையாவது விடுவேன். படகுக்காரன் எங்கே?
2: இவ்விதம் சொல்லிக்கொண்டே இளவரசர் நாலாபுரமும் திரும்பி பார்த்தார். படகுக்காரனுடன் ஒரு பக்கமாக நின்று பூங்குழலி பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தார். அருகில் வாய் பேச முடியாத மூதாட்டியும் நின்றாள். அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து போனார். சமீபத்தில் சென்றதும் பூங்குழலி கண்ணில் நீர் ததும்ப அந்த படகுக்காரனுடன் ஆத்திரமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் என்று தெரிந்தது.
0: ஆஹா, இது என்ன, இன்னொரு உட்கலகமா என்றார் இளவரசர்.
2: படகுக்காரன் திடீரென்று இளவரசர் காலில் விழுந்தான்.
3: இளவரசர், தெரியாம பாதகம் செஞ்சுட்டேன், பணத்தாசையினால செஞ்சிட்டேன், மன்னிக்கணும்
2: என்று கதறினான்.
0: இது என்ன பூங்குழலி, எல்லோருமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறதே. நீயாவது விஷயம் என்னவென்று சொல்லக்கூடாதா?
2: இளவரசே, இத்தனை நேரம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை. இவன் என் தமையன். தங்களை கொல்லுவதற்காக வந்த இரண்டு பாவிகளையும் இவன் தான் கோடிக்கரையிலிருந்து படகில் ஏற்றி கொண்டு வந்தான். அவர்கள் சொற்படியேதான் இவன் இதுவரை இங்கே காத்து கொண்டிருந்தான். அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் பார்த்த கப்பலில் கொண்டு போய் விட்டானாம். தங்கள் நண்பரும் அதில்தான் ஏறியிருக்கிறார் என்றாள்.
3: பிரபு, என்னை வெட்டி கொன்று போடுங்க. அவங்க அத்தனை துஷ்டனுங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்கவே மாட்டேன். என்ன தங்க கையிலாலேயே என்ன கொன்னு போடுங்க
2: என்றான் படகுக்காரன். அப்பனே, இந்த சமயம் உன் உயிர் எனக்கு விலை மதிப்பில்லாத பொருள். வா, போகலாம். அந்த கப்பலிலேயே என்னையும் கொண்டு போய் ஏற்றிவிடு. எனக்கு நீ செய்த கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம். புறப்படு, போகலாம் என்றார் இளவரசர். கடற்கரையோரத்தில் சென்றதும் கரையில் கிடந்த படகை படகோட்டி தண்ணீரில் இழுத்து விட்டான். இளவரசர் கடலை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது, பிடித்து விடலாம் என்றார். சேனாதிபதியும் தூரத்தில் தெரிந்த கப்பலை கூர்ந்து பார்த்தார்.
1: இளவரசே, பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று
2: என்றார்.
0: என்ன, எனது தங்களிடமிருந்து கூட நல்ல வார்த்தை வருகிறதே.
1: நம் கண்ணுக்கு தென்படுவது தாங்கள் நினைக்கிறபடி வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் அல்ல. பார்த்திபேன்

0: இந்திரனுடைய கப்பல் திரிகோண மலை பக்கத்திலிருந்து வருகிறது. நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது, தெரியவில்லையா?
1: ஆம் ஆம், அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. பார்த்திபேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்துடன் வருகிறார், ஆயினும் நல்ல சமயத்தில் வருகிறார். சிங்கத்தைக் கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம். ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்கப் போவதில்லை. படகில் சிறிது தூரம் சென்று எதிர்கொள்ளுகிறேன்.
0: இளவரசே, தங்களுடன் படகில் வருவதற்கு?
1: ஐயா, நீங்கள் ஒருவரும் என்னுடன் வரவேண்டியதில்லை. இங்கேயே நின்றால் எனக்கு பெரிய உதவி செய்ததாக எண்ணிக்கொள்வேன். திருமலை, உனக்கும் கூடத்தான் சொல்லுகிறேன், உனக்குத்தான் கடல் என்றால் தயக்கமாயிற்றே.
2: ஆம் ஐயா, நானும் பின்தங்குவதாகவே இருந்தேன். இலங்கை தீவில் இருக்கும் வரையில் தங்களை பார்த்துக் கொள்ளும்படிதான் எனக்கு கட்டளை. முதன் மந்திரி மதுரையில் இருக்கிறார், அவரிடம் போய் இங்கு நடந்தவற்றை சொல்ல வேண்டும்.
1: அப்படியா? அப்படியே செய். பூங்குழலி, நீயும் இங்கே நிற்க வேண்டியதுதான். உன் தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ வந்த படகை எங்கேயோ விட்டிருப்பதாக சொன்னாயல்லவா? அதில் ஏறி இனி உன் வழியில் போகலாம். நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். சச்ச, கண்ணீரை துடைத்துக்கொள். பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள்?
3: இவ்வாறு கூறிவிட்டு இளவரசர் வாய் பேச முடியாத ராணியின் அருகில் சென்று அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்கப் போனார். அந்த மூதாட்டி அவரை தடுத்து உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தாள். அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார். கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள். இளவரசரும் போகின்ற படகிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். எல்லோரையும் பொதுவாக பார்த்தாலும் அவருடைய கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது. அதிசயம், அதிசயம்! தூர விலகி போகப் போக உருவங்கள் சிறியனவாக வேண்டுமல்லவா? கரையில் இருந்த மற்றவர்களின் உருவங்கள் சிறியனவாகித்தான் வந்தன. ஆனால் பூங்குழலியின் முகம் மட்டும் வரவர பெரிதாகிக் கொண்டே இருந்தது. இளவரசரின் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. இளவரசர் உடம்பை சிலிர்த்து கொண்டார். கண்களை வேறுபக்கம் திருப்பினார். முதல் நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவர் மனக்கண் முன் வந்தது. இளைய பிராட்டி குந்தவை, தம்பி, உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே என்று கூறிய மொழிகள் கடல் அலைகளின் இறைச்சலுக்கிடையில் தெளிவாக அவருடைய காதிலே கேட்டன. இளவரசரை படகிலே பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்லத்தரமன்று. கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்து தரிசனம் தந்ததுமல்லாமல் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னது போலல்லவா இருக்கிறது? என்றாலும் இப்படி அவர் தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன? பழுவேட்டரையர்களின் கப்பல்கள் என்ன ஆயின? தன்னுடைய கப்பல் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ? அப்படியெல்லாம் தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்று விரைவிலேயே தெரிந்து போயிற்று. படகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதும் பார்த்திபேந்திரன் கேட்கும் வரையில் காத்திராமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார். அராபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்புவித்தாக வேண்டும் என்றார். இளவரசர் கூறிய செய்திகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக குதூகலத்தை உண்டாக்கின.
2: எல்லாம் நன்றாகத்தான் முடிந்திருக்கின்றன. அந்த முரட்டு பிள்ளை இவ்வளவு பதட்டமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆயினும் அவனை அயல் நாட்டாரிடம் காட்டி கொடுத்து விடக்கூடாது. அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது, எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம் என்றான். பிறகு கலபதியை கூப்பிட்டு விவரத்தை சொன்னான்.
4: அதை பத்தி என்னங்க கவலைங்க, காத்து இப்படியே அனுகூலமா அடிச்சுக்கிட்டு இருந்தா சாயங்காலத்துக்குள்ள புடிச்சு விடலாம். நம்ம மீறி அந்த கப்பல் எங்க போயிட போகுது? கோடிக்கரை போய் அப்புறம் கடற்கரையோரமா தானே போகணும் என்றான் கலபதி.
3: ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறு விதமாயிருந்தது. வரவர காற்றின் வேகம் குறைந்து வந்தது. உச்சி வேளையானதும் காற்று அடியோடு நின்றுவிட்டது. கடல் அலை என்பதே இன்றி அமைதி அடைந்திருந்தது. சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது. சூரிய பகவான் வானத்தில் ஜோதி பிழம்பாக விளங்கி கடல் மீது தீயை பொழிந்தார். கடல் நீர் தொட்டு பார்த்தால் சுட்டுராதுதான். ஆயினும் கடலை பார்க்கும்போது தண்ணீர் கடலாக தோன்றவில்லை, நன்றாக காய்ச்சி கொதித்து புகை எழும்பும் எண்ணெய் கடல் போல தோன்றியது. சூரிய கிரணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்களில் உருக்கிய அக்னி கடலாகவும் காணப்பட்டது. கப்பல் அசையவில்லை. பாய்மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன. பயன் என்ன? அலைவோசை நின்றது போல் பாய்மரங்கள் சடபடவென்று அடித்து கொள்ளும் ஓசையும் நின்று போய்விட்டது. பாய்மரங்களும் தூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும் போது ஏற்படும் கரமுரா சப்தமும் இல்லை. கப்பல் கடலை கிழித்துச் செல்லும் ஓசையும் இல்லை. உண்மையில் அந்த நிசப்தம் சகிக்க முடியாத வேதனையை அளித்தது. அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனையும் மிகுந்தது.
1: இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டதே, இப்படியே எத்தனை நேரம் இருக்கும்? காற்று எப்போது மறுபடி வரும்? அந்த கப்பல் தப்பித்துக் கொண்டு போய்

0: விட்டாதா என்று கவலையுடன் கேட்டார். பார்த்திபேந்திரன் நாவாயின் நாயகனை நோக்கினான். அப்போது கலபதி, அதிக நேரம் இப்படியே காத்து அடியோடு ஓஞ்சிருக்க முடியாது. சுழிக்காற்று எங்கேயோ உருவாகிக்கின்றிருக்கு. சீக்கிரத்தில் அது வந்து நம்ம தாக்கினாலும் தாக்கும், அல்லது நம்ம ஒதுக்கி விட்டுட்டு அப்பால போனாலும் போயிடும். நம்ம சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்கலைன்னாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்க போகிறது, இது நிச்சயம். இப்போ இவ்வளவு அமைதியாக இருக்குது இல்லையா? இன்னைக்கு ராவுக்குள்ள மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுறத பார்க்கலாம், மலைகளையும் பார்க்கலாம், அதில் பாதாளத்தையும் பார்க்கலாம் என்றான். சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா?
1: சாதாரண அபாயமா? கடவுள் காப்பத்தினாதான் உண்டு.
0: அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது துர்லபம்.
1: இளவரசே, கடலும் காத்தும் பட்சபாதம் காட்டுறதில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை தான் அந்த கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதுவும் அசையாம தான் நிற்கும்.
0: ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார்.
1: கரையோரம் போயிருந்தா அதில் இருக்கிறவங்க இறங்கி கரை சேர்ந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் கப்பல் போனது போனது தான்
0: என்று சொன்னான் கலபதி. எவ்வளவு பெரிய அபாயமா இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர். அவருடைய மனக்கண் முன்னால் வந்தியத்தேவனுடைய குதூகலம் ததும்பும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தன. அவர்கள் இந்த சமயம் எங்கே இருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? என்ன எண்ணிக் கொண்டிருப்பார்கள்?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தமது பெரியம்மா, அதாவது அந்த பூதத்தீவு மாதரசி, அதிகாலையிலேயே குதிரை ஏறி போயிட்ட செய்தி அறிஞ்சதும் நல்ல காரியம்னு சொல்லிட்டு பூங்குடலை பார்த்து, நீயும் விடை பெற்றுக் கொள்ளலாமே கேட்டுக்கிட்டார் இளவரசர். மற்றவங்க வந்து சேருகிற வரையில சிதைந்து போன கப்பலை சோதித்து பார்க்க விரும்பினார். இந்த சமயத்துல தான் ஒரு மரக்கலம் அவங்கள விட்டு போய்கிட்டு இருந்ததையும் ஒரு படகு நெருங்கி வந்துகிட்டு இருந்ததையும் ரெண்டு பேரும் பார்த்தாங்க. படகுல வந்தியத்தேவனை காணும். பெரிய வேளாருக்கு தாம் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இளவரசர் அந்த துடுக்குக்கார பிள்ளைய பத்தி விசாரித்தது பிடிக்கல. கோபத்துல, திருமலையப்பனை கேளுங்க, இவனுக்கு உங்க சமாச்சாரமும் அந்த வாலிபன் சுபாவமும் தெரிஞ்சிருக்குதுன்னு கடுகடுப்பா சொன்னதும் நினைவிருக்கு. சற்று முன்னால வந்தியத்தேவன் வெறும் முரண, முன் யோசனை கொஞ்சமும் இல்லாதவன். இது அவனாக வருவிச்சுக்கிட்ட அபாயம். நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? எங்கிருந்தோ தறிகட்டு வந்த ஒருத்தனை நீங்க சிநேகிதன்னு கொண்டாடுறதே எனக்கு பிடிக்கல. சமநிலையில் இருக்கிறவங்க தானே நண்பர்களா இருக்க முடியும்? இப்படி வெளிப்படையாகவே தன் வெறுப்பை தெரிவிக்கிறார். இளவரசரை சிறைப்படுத்த வந்தவங்களை அழிச்சு இங்கேயே அவங்களுக்கு சமாதி எழுப்புவோம்னு பார்த்திபேந்திரன் ஆவேசத்தோட பேசினா அல்லவா? குரோதத்துடன் அப்படி சொன்னாலும் சக்கரவர்த்தியின் ஆணையை நிறைவேற்ற வந்த கலபதிக்கும் மற்றவர்களுக்கும் எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட முடிவு பேரதிர்ச்சியை தந்திடுது. வேதனையை கட்டுப்படுத்திக்கிட்டு, சேனாதிபதி, வீண் பேச்சில காலங்கெடுத்த நான் விரும்பலன்னு சுருக்கமா முடிச்சுக்கிறார் அருள்மொழிவர்மர். மன அழுத்தத்தில் இருந்து சற்று விலகி அந்நாளைய கப்பல் நிர்வாகம் பத்தின குறிப்புகளை பார்ப்போம். பொதுவா எல்லா துறைகளுக்கும் பேரரசரே தலைவர். அவருடைய ஆணைப்படி செயல்பட்டவங்க கட்டளை தளபதிகள். நிரந்தர அமைப்புக்கான பொறுப்புகளை நிறைவேற்றினவர் ஜலதள அதிபதி. கண்ணின்னு குறிப்பிடப்பட்ட போர்க்கால தேவைக்கான அமைப்புக்கு ஆணையிட்டவர் கலபதி, கப்பலின் கட்டளை அதிகாரி. போர்க்கப்பலின் படைத்தலைவர் நாயகன். கப்பலை செலுத்துபவர்கள் மீகாமன், நீகான், மாலுமி இப்படியெல்லாம் குறிப்பிடப்படுறாங்க. போர் யானைகளை ஏத்திக்கிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய மரக்கலங்கள் சோழர் கடற்படையில இருந்தனவா. தாராணி, இது ஆழ்கடல் போருக்காகவே வடிவமைக்கப்பட்ட கப்பலின் பேர். சிறிய அளவுல வழித்துணையாக பயன்பட்ட கப்பல் லூலா. விரைவு தாக்குதல் தேவைப்பட்டா வஜிரா என்கிற கப்பலை ஈடுபடுத்தினாங்களா. நீரோட்டத்திலிருந்து கதையோட்டத்துக்கு திரும்புவோம்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: வானொலிக்கு 90
5: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன்.

என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும், அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும், இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரின் நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், என்னை விட்டு போகாதே படத்திற்காக மனோ சித்ரா குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்

0: மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது

மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின்

0: ஏறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் நின்றவை துவக்கப்பாடலை பாடுகிறார்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி. பாடல் இடம்பெற்ற படம் உல்லாசம்.

0: உல்லாசம் என்ற படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், ஹரிணி இவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: தொடர்ந்து கிருஷ்ணராஜ் பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் பொற்காலம்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடரும் அடுத்த நிகழ்ச்சி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: பாரதியாரை போல ஒரு தேசிய கவிஞராக இருந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பற்றி சொன்னீர்கள். அவரது சுதந்திர பாடல் சிலிர்ப்பாக இருந்தது. நாடக மேடைகளிலும் சுதந்திர தாகத்தை விதைத்தார்கள் என்று சொன்னீர்களே, அது எப்படி தாயே?
4: ஆம் மகனே, நாடக மேடைதான் அன்றைய வெகுஜன மக்களை ஈர்ப்பதற்கான முக்கியமான அம்சமாக இருந்தது. அன்றைய நாடக மேடைகளில் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்தும் சுதேசிக்கு ஆதரவு திரட்டியும் நாடக பாத்திரங்களின் மூலம் திடீரென வசனங்களை சொல்லி நாடகம் பார்க்க வருபவர்களிடம் பெரும் மாற்றத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும்.

செலுத்தி வந்தார்கள். அதனால் இவர்களை கண்காணிப்பதற்கென்றே போலீசார் நாடக அரங்குகளை சுற்றியிருந்தார்கள். இப்படி நாடக மேடைகளை சுயராஜ்ய பிரச்சார தளங்களாக மாற்றுவதை தடுக்க பிரிட்டிஷ் அரசு பல விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தது. அப்படித்தான் 1876 நாடக தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். டிராமேட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் ஆக்ட் என்ற இந்த சட்டத்தின்படி நாடகத்தை மேடையேற்றும் முன்பு அதன் பிரதியை கலெக்டரிடமும் காவல் ஆணையரிடமும் சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும். காவல்துறை ஒவ்வொரு பக்கத்திலும் முத்திரையிட்டு அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த நாடகத்தை மேடையில் நிகழ்த்த அனுமதிப்பார்கள். இவற்றை மீறி இருந்தால் நாடகங்களை தடை செய்து விடுவார்கள். ஆனால் இந்த கெடுபடிகளை தகர்த்தெறிந்து நாடகங்களை நடத்தியிருக்கின்றார்கள். நாடகங்களில் இடையிடையே வரும் பாடல்களை தங்கள் கற்பனை கலந்து தேசபக்தி பாடல்களாக பாடிவிடுவார்கள். 1931 நான்கு பேர் கூடி நின்று பேசக்கூடாது என்ற நிலை இருந்த காலம். அன்று நாடக மேடையில் ஹரிச்சந்திரனாக நடித்த ராஜபாட் நடிகன் தேர்க்கொடி கப்பல் தோணுதே என பாடியபடி மேடைக்கு வருவான். தான் பேசும் வசனத்தில் சுதந்திரத்தின் தேவையையும் சேர்த்து பேசுவான். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சாடுவான். சுதேசியம் பேசுவான். ஹரிஜன ஆலய பிரவேசம் நடக்கும் முன்பே தமிழ்நாடக மேடையில் விஸ்வநாத தாசும் அனந்த நாராயணனும் சாதி வேற்றுமைகளை தூக்கி எறிந்து நாடக நடிகர்கள் என்ற முத்திரையுடன் ஒரே பந்தியில் அமர்ந்து விட்டார்கள். நாட்டின் விடுதலை பற்றி இலக்கிய கர்த்தாக்கள் தங்கள் பேனாக்களை எடுப்பதற்கு முன்பாகவே அந்த நாடக நடிகர்கள் நாடக மேடைகளில் விடுதலை தீ மூட்டி விட்டார்கள். அன்று நாடக நடிகன் பட்ட அவமானங்களுக்கு கணக்கில்லைதான். ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த நாடக நடிகன்தான் விடுதலை பாடல்களை ஆவேசத்துடன் மேடையில் பாடினான். 100 சொற்பொழிவுகளால் செய்ய முடியாத மாற்றத்தை அன்றைய நாட்களில் ஒரே ஒரு நாடகம் செய்துவிட்டது. அப்படித்தான் தன் பாட்டாலும் குரல் வளத்தாலும் மக்களை சுண்டி எடுத்தான் தேசபக்தி கலைஞன் எஸ் ஜி கிட்டப்பா.

கிருஷ்ணசாமி பாவலர், கந்தசாமி முதலியார், டி கே எஸ் சகோதரர்கள், நவாபு ராஜமாணிக்கம், என் எஸ் கிருஷ்ணன், சஹஸ்ரநாமம், மனோகர் என பின்னாளில் இந்த தேசபக்த நாடக கலைஞர்களின் பட்டியல் பெரிதாக நீண்டது. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவன் அயன் ராஜபாட் நடிகர் எஸ் ஜி கிட்டப்பா. கங்காதர ஐயர் மீனாட்சி அம்மாளுக்கு 1906 ஆகஸ்ட் 25 செங்கோட்டையில் பிறந்தான் ராமகிருஷ்ணன். அவனை செல்லமாக கிட்டன் என்று அழைக்க கிட்டப்பா என்ற பெயர்தான் வரலாற்றில் நிலைத்தது. அதுதான் தமிழ் நாடக அரங்கின் மறுமலர்ச்சி காலம். சங்கரதாஸ் சுவாமிகள் என்று அறியப்பட்ட சங்கரனும்

பம்மல் சம்பந்தனும் நாடக கலைக்கு புத்துயிர் ஊட்டி மக்களை நாடகங்கள் பக்கம் இழுத்து வந்தார்கள். சங்கரதாஸ் இசை நாடகம் என்ற புதிய போக்கின் தந்தையாக அறியப்பட்டான். பாடல்களுக்கிடையே நாடகத்தின் கதை சொல்லும் 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி பயிற்றுவித்து மேடையேறச் செய்தவன் சங்கரன். அவனது நாடக கம்பெனியில் சேர்ந்து தன் குரல் வளத்தால் அனைவரையும் சுண்டி எடுத்தான் கிட்டப்பா. 1912 மதுரையில் அந்த குழு ஒரு நாடகம் நடத்தியது. அதில் 6 வயது கிட்டப்பா முதன் முதலாக மேடையேறி ஒரு பாட்டு பாடி மக்களை கவர்ந்தான். அவனால் எத்தனையோ பாடல்கள் புகழ் பெற்றன. காயாத கானகத்தே, கோடையிலே இளைப்பாற்றி, எவரனி, இந்த பாடல்களெல்லாம் கிட்டப்பாவாலேயே பிரபலமடைந்தன.

கடைசி வரிசையில் அமர்ந்திருப்பவனுக்கு கூட தெளிவாய் கேட்கும் குரல் அவனுடையது. சங்கீத வித்வான்களை எல்லாம் நாடகங்களுக்கு வர தூண்டினான் கிட்டப்பா. திருச்சி கோவிந்தசாமி பிள்ளை, காஞ்சிபுரம் நாயனா பிள்ளை, மருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஐயர், புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என வித்வான்கள் எல்லாம் கிட்டப்பாவின் வியக்க வைக்கும் அமரகானத்தை கேட்க முதல் வரிசையில் அமர்ந்தார்கள். தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு கதர் கொடுத்த தொடங்கினான் கிட்டப்பா. 1921 திலகரின் நிதிக்காகவும், 1923 மதுரையில் கதர் நிதிக்காகவும், 1924 திருநெல்வேலியில் தேசபந்து தாசிடம் அளிக்க கட்சி நிதிக்காகவும், 1930 சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்துக்காகவும் நாடகம் நடத்தி நிதி திரட்டி கொடுத்தான். தன் பேனாவை திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்தில் ஏலம் விட்டான். அது அன்றே 50 ரூபாய்க்கு ஏலம் போனது. கிட்டப்பா தான் நடித்த ஒவ்வொரு நாடகத்தின் இறுதியிலும் காந்தி குல்லாய் அணிந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அவனுடன் தேசபக்தியில் போட்டி போட்டாள் அவன் மனைவி கே பி சுந்தராம்பாள். கொடுமுடியில் பிறந்து ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு நாட்டுக்காக உழைத்தவள். இவர்கள் நடித்த நாடகங்கள் புராண கதைகளாக இருந்தாலும் அவற்றினூடே வரும் தேசிய கருத்துகள் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பும். சத்தியமூர்த்தி, காமராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் கூட்டங்களில் சுந்தராம்பாளை பாடச் செய்தார்கள். ஓட்டுடையார் எல்லாம் கேட்டிடுங்கள் என்று அவள் பாடத் தொடங்கியதும் கூட்டம் ஆரவாரம் செய்யும். சிறைச்சாலை என்ன செய்யும்? காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடல்களெல்லாம் அன்று சுந்தராம்பாள் பாடி பிரபலமாயின.

கணவன் மனைவியாக நாடக மேடையை தேசபக்தி எழுச்சி மேடையாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்களுக்கு போட்டியாக இன்னொருவன் கொக்கு பறக்குதடி பாப்பா என்று பாடி பிரிட்டிஷாரை அதிர வைத்தான் தெரியுமா? அவன் யார்?

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதைப்பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
2: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்துருக்கிறாங்க. வண்டி கொடுத்துருக்கிறாங்க. உழுதற்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
4: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
1: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
5: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார்.
6: திருப்பூர் மாவட்டம் முடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற

0: சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி

0: கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும், ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சனைக்கும்

0: பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது பண்ணை செய்தி. கேட்கும் முன்,
2: மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
3: அதாவது
2: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க?
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது UPI-ல இருந்து?
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட UPI கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பணிச்செய்தி. கால்நடைகளுக்கு உன்னி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு வழங்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்ற வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான நீரை கொடுப்பது அவசியம். மக்கிய தென்னை நார் கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்தும் மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்கும். மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தும். நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமயமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலை நிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கும். இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இடலாம்.

விதைப்பதற்கு முன் அடிவுரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலோடு கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: நான் தோட்டத்து வேலைக்கு புறப்படுறேன். மச்சான் களைகளை எடுக்க ஆட்களை வர சொல்லிருக்காரு. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம ஒரு வேலையா மாடசாமி அண்ணன பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நான் நேரத்துக்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறாத்த.
1: மருதானி மருதானி நில்லு புள்ள.
0: என்னங்கத்த?
1: வேலைக்கு போற அவசரத்துல சாப்பிடாம போனா எப்படி? நேரத்துக்கு சாப்பிடலன்னா எந்த வேலையிலயும் ஈடுபட முடியாது.
0: ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சும்மாவா சொன்னாங்க? கொடுங்கத்த, சாப்பாட்டு தூக்க நான் கொண்டு போய் பொறுமையா சாப்பிடுறேன்.
1: சரி மருதானி, உனக்கு பிடிச்ச காய்கறிகளை போட்டு கார குழம்பு செஞ்சிருக்கேன்.
0: அத்த, உங்க சமையல பார்த்த பிறகுதான் காய்கறிக மேல எனக்கு தனி பிரிய வந்தது. இப்பெல்லாம் தினமும் ஒரு காய்கறி இல்லாம சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சரி அத்த, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வேலைகளை முடிச்சிட்டு வந்துடுறேன்.
1: சரிம்மா, பாத்து போ. அப்படியே வீட்டுக்கு வரும்போது மாயாண்டி அண்ணன் தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாமா.
0: சரிங்க அத்த, நான் காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறேன். அத்த, உங்களுக்கு சிரமம் இல்லனா எனக்கு ஒரு ஒத்தாச பண்ண முடியுமா?
1: என்னன்னு சொல்லு மருதானி.
0: கொல்லப்புறத்துல பிள்ளைகளோட துணிகளை காய போட்டு வச்சிருக்க, அத கொஞ்சம் எடுத்து வச்சிடுறீங்களா?
1: அதுக்கு என்னமா, நான் அந்த வேலைய பாத்துக்கறேன், நீ போயிட்டு வா.
0: சரிங்க அத்த.
1: அட, இது என்ன போன் அடிக்குது வீட்டுக்குள்ள? இப்பதான் துணிகளை எடுக்க வந்தேன். சரி, யாருன்னு போய் பாக்குறேன். அடடா, இந்த புள்ள சாப்பிடதான் மறந்துருச்சுன்னு நினைச்சேன், இப்ப போனையே விட்டுட்டு போயிருச்சு. சரி சரி, யாருன்னு போய் கேப்போம். ஹலோ, சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
2: அம்மா, நான் சிட்டு பேசுறேன். மருதானி இல்லையா?
1: சிட்டு, மருதானி தோட்டத்துல வேலைக்கு போயிருக்காமா? போனை மறந்து வச்சுட்டு போயிட்டா?
2: அடடா, அப்படியாம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன்.
1: என்னன்னு சொல்லுமா, மருதானி வந்ததும் சொல்லிடுறேன்.
2: அம்மா, இன்னைக்கு நம்ம ரேடியோல வர நிகழ்ச்சியில காய்கறி பயிர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்கன்னு எங்க பக்கத்து வீட்டு பட்டக்கா சொன்னாங்க. எனக்கு உடனே மருதானி ஞாபகம்தான் வந்தது. இந்த புள்ள காய்கறி தோட்டம் அமைக்கிறதுல ஆர்வமா இருக்குமே, இந்த தகவல்கள் ஒருவேளை தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதான்

0: கால் பண்ணேம்மா.
1: சிட்டு, நல்ல நேரத்துல இந்த விஷயத்த சொன்னம்மா. மருதாணி ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. அதே சமயம் அதுக்கான விவரங்க தெரியாம எப்படி வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அதுக்கும் ஓ மூலமா வழி கரைச்சிருச்சு.
0: ஆமாம்மா, இது நம்மளை போல உள்ள பல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும்மா.
1: சரி சிட்டு, இன்னும் செத்த நேரத்துல மருதாணி வந்துருவா. வந்ததும் முதல்ல நிகழ்ச்சிய கேட்க வைக்கிறேன்.
0: சரிங்கம்மா, நானும் நிகழ்ச்சிய போய் கேக்குறேன்.
2: அத்தை, அத்தை!
1: அடடா, இந்த புள்ளையும் வந்துருச்சு. சரி சரி, விஷயத்த போய் சொல்றேன்.
2: என்ன அத்தை, ரேடியோட வரீங்க? ஏன், பாட்டு கேட்க போறீங்களா என்ன?
1: மருதாணி, நம்ம ரேடியோவில் நாம மகிழ்ச்சியா இருக்க பாட்டும் கேட்கலாம், நாம முன்னேற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: என்ன விவரங்களா? எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன்.
1: ஆமா மருதாணி, செத்த நேரத்துக்கு முன்னாடி சிட்டு உனக்கு போன் பண்ணி இருந்தா.
2: அப்படியா அத்தை? நான் வேலைக்கு போற அவசரத்துல போனை இங்கனையே விட்டுட்டு போயிட்டேன். ஆமா, சிட்டு என்ன சொல்லுச்சு அத்தை?
1: இப்போ ரேடியோவில் காய்கறி பயிர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்களாம். அத நம்மள கேட்க சொன்னா சிட்டு.
2: ஆஹா, ரொம்ப நல்ல விஷயத்தான் சொல்லி இருக்க அந்த புள்ள. நிகழ்ச்சிய வெயிங்க அத்தை, கேப்போம்.
3: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, காய்கறி பயிர் சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையானது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் தயாரிக்கிறது. ஸோ அந்த நிலம் தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மாசுபாடு இல்லாமல் மண் வளத்தை பேணி காக்கணும். அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கான என்னென்ன யுக்திகளோ அதெல்லாம் தான் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மண் வளம் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாலு காரணிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நாலு காரணிகளையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மண் வள மேம்பாடு பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா மண் அமைப்பு. இப்போ மண் அமைப்பு வந்துன்னு பார்த்தீங்கன்னா களிமண், வண்டல் மண், செம்மண், இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகையான மண்ணுக்கும் வந்து மண் அமைப்பு வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு களிமண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் வந்து அதிகப்படியான நீரை வந்து தக்க வச்சுக்கும். வண்டல் மண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்களை கொண்டுள்ள மண். செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சீக்கிரம் வந்து வடிஞ்சு போகிற மாதிரியான மண். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மண்ணமைப்பு வந்து மாறுபாடாக வந்து இருக்கும். ஸோ இந்த மண்ணமைப்பை இன்னும் வந்து காய்கறி பயிர் இதோட விளைச்சலுக்கு வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை இடுபொருட்களான எரு, இல்லை பசுந்தள உரம் இடுறது, கம்போஸ்ட், இது வந்து கொடுக்கறது மூலிமா வந்து நம்ம வந்து மண்ணமைப்பை வந்து மேம்படுத்தலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணி காற்றோட்டம். அதாவது மண்ணில் காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வெறும் நம்ம தண்ணி மட்டுமே அதிகமாக கொடுத்துருந்தோம், இப்போ களிமண் பூமியாக இருந்தது அப்படின்னா தண்ணி அதிகமாக தக்க வச்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்றோட்டம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி வந்து பாதிச்சிருக்கும். ஸோ அந்த பயிர் வளர்ச்சி வந்து இல்லாமல் வளர்ச்சி குன்றி காணப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேரல்கள் இது மாதிரியான நோய்களும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அங்கக கரிமம். இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் 0.5 கம்மியாக இருக்குது. 0.5 to 0.75 அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் போதுமான அளவு இருக்குங்கிறதா அர்த்தம். 0.75 மேலே இருக்கணும் அப்படின்னா மலை பிரதேசங்களில் இருக்கிற அங்கே இருக்க நிலங்களில் வந்து இருக்கும். நம்மளோட பூமியில் ஏன் வந்து நம்ம வந்து 0.5 ரொம்ப குறைவாக எல்லா விவசாய நிலையிலும் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்தோன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிலத்தை உழுதுகிட்டு விவசாய சாகுபடி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கக்கரிமம் சம்மந்தப்பட்ட எருக்கள் இல்லை வந்து எதுவுமே இடாததுனால அதோடய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோட அளவு குறையிறதுனால என்ன வந்து பாதிப்பு அப்படின்னா நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள் வந்து மண்ணில் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ நுண்ணுயிர்களோட பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா பல காரணிகளில் வந்து நமக்கு வந்து உதவுது. ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி, இல்லை வந்து பூச்சி தாக்குதலுக்கு உட்பட்டாலும் அதை வந்து எதிர்ப்பு திறன் வந்து வளர்த்துக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து பல காரணிகள் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து அடிப்படையான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கக கரிமம் நம்மளோட மண்ணில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு குறைவாக இருக்கிற அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து சில ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், ஸோ இது சம்மந்தப்பட்டான இடுபொருட்களை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து. எந்த ஒரு பயிர் சாகுபடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அந்த 16 வகைகளில் 3 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கிடைச்சிருது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மீதி இருக்க 13 சத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உர வடிவத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 13 சத்துக்களுமே 3 வகையாக பிரிக்கிறாங்க. பேரூட்ட சத்து,

சத்துக்கள், இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள். இந்த பேரூட்ட சத்துக்கள் தான் வந்து விவசாயிகள் வந்து அதிகப்படியான அளவில் வந்து சாகுபடிக்கு பயன்படுத்துகிறாங்க. தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. நம்ம உரமாக வாங்கி கொடுக்குற எந்த ஒரு உரப்பையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விகிதாச்சாரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூரியான்னு பார்த்தீங்கன்னா 46:00 இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா தலைசத்து வந்து 46% இருக்குது, மணிசத்தும் சாம்பல் சத்தும் 0% வந்து இருக்குங்கிறது அர்த்தம். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்னு அழைக்கப்படுற அந்த உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைசத்து வந்து 0%, இந்த பாஸ்பரஸ் மணிசத்து வந்து பார்த்தீங்கன்னா 16%, சாம்பல் சத்து வந்து பார்த்தீங்கன்னா 0%. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு உரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரூட்ட சத்துக்களோட விகிதத்தை வந்து பதிவு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பதிவு பண்ணதுலேயும் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூரியாங்கிற ஒரு உரத்துக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து அதிகப்படியான கவனத்தை வந்து செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 50 கிலோ மூட்டையை 45 கிலோ மூட்டையை மாற்றினாங்க. அடுத்தது இந்த 45 கிலோ மூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் பினாக்கு கலந்த உரமாக வந்து மாற்றி

இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூரியாங்கிற ஒரு உரத்துக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து அதிகப்படியான கவனத்தை வந்து செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 50 கிலோ மூட்டையும் 45 கிலோ மூட்டையும் மாற்றினாங்க. அடுத்தது இந்த 45 கிலோ மூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் பிண்ணாக்கு கலந்த உரமாக வந்து மாற்றி கொடுத்தாங்க. இது எதற்காக அப்படின்னா தலைசத்து உரம் வந்து அதிகப்படியான பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம், நோய் தாக்கம், மற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து எடுத்துக்கிறத விட தலைசத்துக்கள் அதிகமாக போகிறதுனால வளர்ச்சி மட்டும் இருக்குது, வேர் வளர்ச்சி இல்லாதனால காயும் பூ பூக்கிறது இதோட தன்மையெல்லாம் குறையிறது. ஸோ இந்த ரீசன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தலைசத்தில் நைட்ரேட் வடிவத்தில் தண்ணியில் வந்து வேஸ்ட்டாக வந்து எரோஷன் சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்து போயிடுது. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் விவசாயிகள் அந்த உரத்தோட அந்த புரிதல் இல்லாமல் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமல் மூட்டை கணக்கில் வந்து வாங்கி போடுறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து நிலத்துக்கு பயிருக்கு அந்த பருவத்துக்கு என்ன ரகம் போடுறோமா இல்லை கலப்பின ரகம் போடுறோமா அதுக்கு எவ்வளோ போடணும் மண்ணில் எவ்வளோ இருக்குது இதை பார்த்து யாரும் உரத்தை வந்து பயன்படுத்துறதில்ல. இதோட விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து மலடா போகிறது. ஸோ இந்த மண் மலடா போகிறத நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளோட வயல் பூமியில் என்ன சத்துக்கள் எந்த அளவில் இருக்குது, என்ன பயிர் போட போகிறோம், அது வந்து ரகமாக போடுறோமா இல்லை கலப்பின ரகமாக போடுறோமா, ஸோ அந்த அந்த பருவத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மணிசத்து. ஸோ இந்த உரத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துறது வந்து அடி உரமாக தான் வந்து போடுவாங்க. ஸோ இந்த அடி உரமாக ஏன் போடுறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மண்ணில் கரைஞ்சி போயிடாது, சத்துக்கள் வந்து பொறுமையாக நிதானமாக பயிரோட ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் கரைஞ்சி நிதானமாக வந்து சேரும். ஆனால் இப்போ யூரியா சத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கரைஞ்சிரும். வயல்களில் பயிருக்கு நீங்கள் இட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 to 10 நாளில் அந்த சத்து வந்து பயிருக்கு போகிறது, பயிர் பச்சையாக திரும்புறத பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து உரத்துக்கு உரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மைகள் வந்து வேறுபாடு வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம அறிஞ்சு எந்த சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ மணிசத்து, சுண்ணாம்பு சத்து இந்த ரெண்டு சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மற்ற ஊட்டச்சத்துக்கள் 13+3 இதெல்லாம் அந்த 3 தவிர்த்து அந்த 13 மீதி இருக்கிறதுல 11 சத்துக்கள் வந்து செடிகளால் எடுத்துக்க முடியாத தன்மைக்கு வந்து மாற்றி கொடுக்குற வேலையை பார்க்குறது எதுனா இந்த மணிசத்தும் சுண்ணாம்பு சத்து தான். ஸோ இது அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் இது ரொம்ப ரொம்ப பயிர் விளைச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 13 சத்துக்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு நுண்ணுயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த நுண்ணுயிர்களோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கக கரிமத்தோட தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து கொடுக்குறாங்க. அசோஸ் பயிரிலம், ரைசோபியம், பேசிலஸ் சப்ஸ்டிலேஸ், சூடோமோனஸ் இது மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 1 கிலோ கொடுக்கணும். லிக்விட் ஃபார்ம்லேஷன்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 500 ml 1/2 லிட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த பவுடர் ஃபார்முக்கும் லிக்விட் ஃபார்ம்லேஷன்லாம் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா லிக்விட் ஃபார்ம்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 months வரைக்கும் வந்து எக்ஸ்பிரி டேட்டோடு கிடைக்கும். ஆனால் பவுடர் ஃபார்மில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 months இந்த எக்ஸ்பிரி டேட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எந்த உரம் கொடுக்க போகிறோம், அது மண் நம்மளோட அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட மண் வந்து அமிலத்தன்மையாக இருக்கா இல்லை வந்து உவர்த்தன்மையாக இருக்கா இல்லை கலர்தன்மையாக இருக்கா, அதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் இதை தெரிஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதும் அளவு தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ வளர்ச்சி பருவத்தில் ஒரு பயிர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும் சம்மந்தப்பட்ட உரங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தேவையில்லாதது. ஸோ வந்து எந்த உரங்கள் எந்த அளவு எந்த பருவத்தில் கொடுக்கணும், ஸோ எந்த இடத்துல கொடுக்கணும் இந்த இதை இருக்குது. இப்போ பாரம்பரியமாக பண்ணுற விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இது இல்லாமல் வாய்க்கால் கட்டி பாசனம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்து ஏகத்துக்கும் வந்து உரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்னன்னா வயலில் உரங்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து லாஸ் ஆகும். ஸோ அதையும் கணக்கீடு செஞ்சு தான் வந்து உரங்கள் வந்து நமக்கு வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நம்ம அந்த வேஸ்டேஜும் சேர்த்து கொடுக்கறத தவிர்த்துக்கணும் அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் சொல்கிற சொட்டுநீர் பாசனத்தில் வெஞ்சூரி மூலிமா நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களோட அளவுகள் வந்து நம்ம வந்து குறைச்சி கொடுக்க முடியும், நமக்கு வந்து செலவினங்களை குறைச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தலைசத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர் எடுத்துக்கிறதுல நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது பாரம்பரியமாக வாய்க்கா கட்டி பாசனம் பண்ணுற காய்கறி பயிர்கள் பயிர்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 55% to 60% வரைக்கும் தான் வந்து செடிகளுக்கு போய் சேரும். மற்றது எல்லாமே வந்து அம்மோனியா வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லை தண்ணியில் நைட்ரேட் வடிவத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த லாஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சொட்டுநீர் பாசனத்து மூலிமா நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா
பொட்டாசியம்,

0: சாம்பல் சத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து மண்ணுக்கு வந்து நம்ம இடுறது வந்து செடிகளுக்கே எடுத்துக்கும். ஆனால் இது பெரும்பாலான விவசாயிகள் வந்து பொட்டாசியம் இந்த சாம்பல் சத்தை வந்து கொடுக்கறதுல வந்து இல்லை. இந்த கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா சத்துக்களும் பயிரோட முழு பாகங்களுக்கும் போகிறதுல வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு காய்கறியாக இருக்கலாம் இல்லை பழமாக இருக்கட்டலாம், அதோட விளைச்சல் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கரும்பு எடுத்துக்குவோம், அடிக்கரும்பு இனிக்கும்னு சொல்லுவோம், மேல் கரும்பு இனிக்காதுன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, சாம்பல் சத்து பற்றாக்குறை. ஏன்னா அங்கே சாம்பல் சத்து நம்ம சரியான விகிதத்தில் நம்ம வந்து அந்த ஊட்டத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, கரும்போட முழு பாகத்துக்கும் ஏகத்துக்கும் வந்து அந்த கரும்பு அந்த இனிப்பு சுவையை வந்து கடத்தி வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அங்கே வந்து சாம்பல் சத்து பற்றாக்குறைங்கிறதுனால தான் வந்து நமக்கு அங்கே அடிக்கரும்பு மட்டும் இனிக்கிற அந்த காரணங்கள் வந்து அங்கே வந்து தெரியுது. ஸோ இது மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இலையோட ஓரத்தில் வந்து இலை கருகிறது தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, வாழை இலையில் வாழை இலையோட ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இலை கருகின மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நோவு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை, சாம்பல் சத்தோட அறிகுறி. இது மாதிரி வந்து ஒவ்வொரு சத்துக்கும் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அறிகுறிகள் காணப்படும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே அறிந்து நம்ம வந்து அதை வந்து நிவர்த்தி செய்யணும். இப்போ ஒவ்வொரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணால் பயிர் வகைகள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, காய்கறிகளில் கீரை வகைகள் வந்து பண்ணலாம், பீட்ரூட் வந்து பண்ணலாம், தக்காளியும் பந்தல் காய்கறிகளும் பண்ணலாம். பட் ஆனால் நடுநிலை மண்ணை விட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மகசூல் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் தக்காளியும் பந்தல் காய்கறிகள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மண்ணில் வந்து பண்ணலாம். இதே வந்து கலர் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் பீட்ரூட் இது மாதிரியான சாகுபடி வந்து நம்ம செய்யலாம். அமில மண், ஸோ மலைப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், பூசணி, பீன்ஸ், சௌ சௌ இது மாதிரியான காய்கறி பயிர்கள் வந்து பண்ணலாம். இதே பழம் மற்றும் மரப்பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் சாயில் அமில மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி, பலா, வாழை, முந்திரி அங்கெல்லாம் வந்து அந்த அமிலத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. அல்கலி சாயில் கலர் மண் அங்கே வந்து புளி, சப்போட்டா, நெல்லி, சீதாப்பழம், வெளாம்பழம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதுலேயும் வந்து சுண்ணாம்பு தன்மை உள்ள மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சீதாப்பழமும் நெல்லியும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்த உவர் மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலந்தை, நெல்லி, மாதுளை, சப்போட்டா, கொய்யா, வெளாப்பழம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே சாகுபடி செய்யலாம். ஸோ எனவே விவசாயிகள் அனைவரும் வந்து ஊட்டச்சத்துக்கள் நம்ம வந்து வெறும் உர வடிவத்தில் மட்டும் கொடுக்காமல் ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கான நுண்ணுயிர்களும் கொடுத்து அதில் வந்து நுண்ணுயிர்கள் அதை எடுத்துக்கிறதுக்காக அங்கக்கரிமண் உயர்த்துற மாதிரி நம்மளுக்கு அங்ககீடு பொருட்களும் கொடுத்து இன்டகிரேட்டட் அதாவது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாமையோடு பண்ணிங்கன்னா மண் வளம் மேம்பட்டு விவசாயிகள் வந்து சாகுபடியும் வந்து அதிகப்படியாக நம்ம எடுத்து நம்மளுக்கு நல்ல விளைச்சலை வந்து எடுக்கலாம்.
1: இதுவரை காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: மருதாணி, பொன் விளையும் பூமின்னு சும்மாவா சொன்னாங்க? நாம செய்யற எந்த ஒரு விவசாய பயிருக்கும் மண் வளங்கிறது எம்பிட்டு முக்கியம்னும் அதுல கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்ன என்னன்னு ரொம்ப அழகா நமக்கு புரியும்படி தெளிவா சொன்னாங்க.
3: ஆமா அத்த, ஆண்டு முழுக்க காய்கறி மூலமா நாம பலன் அடையலாம் போல இருக்கு. அதனால இவங்க சொன்ன வழிமுறைகளை நாம சரியா கடைபிடிச்சு நம்ம கழனையில தக்காளி, கத்திரி, வெண்டை, பொடலை, அவரை, இன்னும் பலதரப்பட்ட காய்கறி பயிர்களை சாகுபடி செய்யலாம். அப்புறம் பாருங்க, சந்தையில நாம கொண்டு போற காய்கறிகளுக்கு தண்ணி மவுசுதான்.
2: நிச்சயமா மருதாணி, இப்படி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பயிற்சியும் வாய்ப்புகளும் கிடைச்சா ஒவ்வொரு விவசாயியும் முன்னோடி சாதனையாளரா மாறிடுவாங்க.
3: ஆமாத்த, சரியா சொன்னீங்க. நாளைக்கே காய்கறி தோட்டத்துக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம்.
2: சரிம்மா, டிராக்டர் வர சத்தம் கேக்குது, என் மாமா ராமு வந்துட்டான் போல. வா, போய் ராமு கிட்ட விஷயத்த சொல்லுவோம்.
3: சரிங்கத்த, வாங்க போவோம்.

கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் எந்த காலமும்

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: செங்குத்து தோட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டில் நிலவும் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தினால் அறிவியல் பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செயற்கை உரங்கள், பூச்சி மற்றும் நோய்களுக்கான மருந்துகளை வயலில் பயிர்களுக்கு தெளிப்பதால் மனித உடல் நலத்தை பாதிக்கும் வண்ணம் எஞ்சிய நஞ்சு அதிகமாகின்றது. தற்பொழுது இந்த விழிப்புணர்வு நகர்ப்புற மக்களிடையே ஏற்படுவதால் தாங்களும் கிராமத்தில் உள்ள வீட்டுத் தோட்டம் போல நகரிலும் இருக்கும் மிக குறைந்த அளவு இடத்தையும் உபயோகப்படுத்தி சிறிய தோட்டம் அமைப்பதில் நாட்டம் கொண்டுள்ளனர். நம் அனைவருக்குமே வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் தெரிந்ததுதான். இன்றும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அமைக்க இடம் இல்லை என்றால் வீட்டின் மேலிருக்கும் மொட்டை மாடியில் உள்ள வெற்றிடத்தை உபயோகப்படுத்தி மாடித் தோட்டம் அமைத்து பயன்பெறலாம். மொட்டை மாடியிலும் இடம் இல்லையெனில் தோட்டம் அமைக்க என்ன செய்வது? ஆர்வம் இருந்தால் செங்குத்து தோட்டம் அமைத்து பயனடையலாம். பெங்களூருவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தரையின் மேலிருக்கும் செங்குத்து இடைவெளியினை உபயோகப்படுத்தி காய்கறிகள், மலர்கள் மற்றும் மூலிகை செடிகளை நடவு செய்து வளர்க்க செங்குத்து அமைப்பு ஒன்றினை வடிவமைத்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் மற்றும் மூலிகை செடிகளை வளர்க்க இந்த செங்குத்து அமைப்பினை பயன்படுத்தலாம். இத்தோட்டத்தில் மண்ணில்லா முறையில் குறைந்த அளவு உரங்கள், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை உபயோகித்து அங்கக முறையில் செடிகளை வளர்க்க முடியும். ஆனால் நகர்ப்புற வீடுகளில் இடப்பற்றாக்குறை மிகுந்துள்ளதால் பால்கனி போன்ற சிறிய அளவிலான இடத்திலும் செங்குத்து இடைவெளியை உபயோகப்படுத்தி செங்குத்து தோட்டம் அமைக்கப்படுகின்றது. இதனை உபயோகப்படுத்தி மண்ணில்லா முறையில் காய்கறிகள், கீரைகள், மலர்கள் மற்றும் மூலிகை செடிகள் ஆகியவற்றை நமது விருப்பத்திற்கேற்ப இயற்கை முறையிலும் வளர்க்க முடியும். மேலும் இந்த செங்குத்து அமைப்பானது அபார்ட்மெண்ட் வகை வீடுகளில் இருக்கும் பால்கனி போன்ற இடம், குடும்பத்திற்கான தினசரி உபயோகத்திற்காக காய்கறிகளை தொட்டிகள் அல்லது வளர்ப்பு பைகளில் ஓரளவு சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும் குறைந்த இடத்தில் அதிக அளவில் செடிகள் வளர்க்க பயன்படுகிறது. இந்த செங்குத்து தோட்ட அமைப்பில் மூன்று முக்கிய பகுதிகள் உள்ளன. அடிப்பகுதி, நடுவில் உள்ள முக்கிய சட்டம் மற்றும் தொட்டிகள் வைக்க ஏதுவான அமைப்பாகும். அடிப்பகுதி சுமார் 1 சதுர மீட்டர் இடத்தில் அடங்கும் வகையில் வட்ட வடிவிலோ, சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்துக் கொள்ளலாம். நடுப்பகுதியானது நீள் சதுர வடிவிலான குழாய் போன்ற பைப்புகள் அடிப்பகுதியை ஒட்டியும் தொட்டி அல்லது செடி வளர்க்க தேவையான பைகளை தாங்கும் அமைப்பினையும் கொண்டிருக்கும். 4 வெவ்வேறு உயரங்களில் தொட்டி அல்லது பைகளை வைக்க வசதியாக

0: நடுப்பகுதியின் ஓரங்களில் சிறப்பு அமைப்புகள் இருக்கும். அதிக எடையிலான நைலான் காஸ்ட் சக்கரங்கள் அடிப்பகுதியின் கீழே பொருத்தப்பட்டுள்ளதால் செங்குத்து தோட்ட அமைப்பினை இடமாற்றம் செய்வதும் மிக எளிதாகும். செங்குத்து தோட்ட அமைப்பில் நான்கு வரிசைகளில் செடி பைகளை வைக்கலாம். செடிகளை வளர்க்க தொட்டி அல்லது வளர்ப்பு பைகளின் நீள அகலம் மற்றும் உயரத்தினை செடிகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிளகாய், கத்தரி, தக்காளி போன்றவற்றிற்கு 12 அங்குலம் முதல் 16 அங்குல விட்டமும் 10 அங்குலம் முதல் 12 அங்குல உயரமும் கொண்ட சதுர வடிவ பைகளை அல்லது தொட்டிகளை உபயோகப்படுத்தலாம். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, புதினா போன்றவற்றிற்கு 12 x 8-6 அங்குல நீள அகல உயரம் கொண்டவைகளையும் வள்ளாரை, திப்ளி, சதாவரி, அஸ்வகந்தா, கோலியஸ் இன்சுலின் செடி உள்ளிட்ட மூலிகை செடிகளுக்கு 14 x 8-6 அங்குல நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் உபயோகப்படுத்தலாம். செங்குத்து தோட்டத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் செடிகளை வளர்க்கும் முறையில் கீழ்மட்டம் அல்லது 4ஆம் அடுக்கு வரிசையில் தக்காளி, கத்தரி, மிளகாய், தவசைக்கீரை, மணத்தக்காளி கீரை, செடி முருங்கை போன்ற சுமார் 2 அடி உயரம் வரை வளரும் காய்கறி மற்றும் கீரை வகைகளை வளர்க்கலாம். அதற்கு மேலுள்ள 3ஆம் அடுக்கு வரிசையில் தொட்டிகளில் பாலக், சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, வள்ளாரி உள்ளிட்ட சுமார் 1 அடி உயரம் வரை வளரும் கீரை வகைகளை வளர்க்கலாம். அதற்கு மேலுள்ள 2ஆம் அடுக்கு வரிசையில் திப்பிளி, கோலியஸ், அஸ்வகந்தா, சதவரி, துளசி, பிரம்மி, பிரண்டை உள்ளிட்ட சுமார் 1 அடிக்கும் குறைவாக வளரக்கூடிய மூலிகை செடிகளை வளர்க்கலாம். மேல்மட்ட அடுக்கான முதல் வரிசையில் சாமந்தி, சைனா ஆஸ்டர் உள்ளிட்ட மலர் வகைகளை வைத்து வளர்த்தல் அழகாகவும் அமைந்துவிடும். நீர் பாசனம் செய்ய 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தொட்டி செங்குத்து தட்ட அமைப்பின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து அனைத்து மட்ட தொட்டிகளுக்கும் நீர் செல்லும் வகையில் 2ஆம் நிலை பைப்புகள், சொட்டுவான்கள் மற்றும் மிகச்சிறிய பைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பூவாளி கொண்டும் பாசனம் செய்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் மொத்த எடை 40 கிலோவாகும். செடிகள் வளர் ஊடகம் போன்றவை சேர்த்து மொத்தம் 150 கிலோ ஆகும். 2 மடங்கு இடத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளை இந்த அமைப்பினை உபயோகப்படுத்தி வளர்க்க முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி வல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தவிக அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோக்யா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவ்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளைக் கொண்ட

0: இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த இடம் பெறுவது திரைகானம். முதல் பாடல் ஜே ஜே படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் ஹரிஹரன்.

0: குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் தொடர்ந்து தம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சாதனா சர்கம்.

நேரம் 8:27 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் திரைகாணம் நிகழ்ச்சி. இனி இயற்கை படத்திற்காக டிப்பு மாணிக்க விநாயகம் பாடியுள்ள பாடல்.

0: வானொலிக்கு 90. திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
1: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்திருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம் பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.
2: திரைக்கோணத்தில் தொடர்ந்து திருமணம் எனும் நிக்கா படத்திற்காக ஒலிப்பது சாதனா சர்க்கம், சாருலதா மணி, விஜயபிரகாஷ், டாக்டர் ஆர் கணேஷ் குரல்கள்.

0: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாணம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் வி சி பிரமோத் வித் நியூஸ் அட் 9. The headlines. India and Italy agree to elevate ties to special

0: சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் தேன் புரட்சி திட்டத்தின் பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனீ வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனீ வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
1: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டும் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கல்லூரி பிஜி படித்தது, ரெண்டு பிஜி எடுத்தேன், எல்லாமே அந்த விவசாய இதில்தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரப்படாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லப்போல நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படப்படாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படப்படாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும், தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சுங்களா விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமிலாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டு இருக்கு. இப்போ சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%-13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன், ஒரு 15 நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்ட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனலைசிஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால பண்ணி பார்த்தேன்.
0: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்கி?
1: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர் அதை அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார் இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம் எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 பிரசிடெண்டாக இருந்தார். அவர் அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று புனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணிருந்தவர் தான். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டாக அவரில் ஹீஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ மே ப்ரவுட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லப்பில. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸுக்கிட்டலாம் இந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ

0: பக்கத்தில் ஒரு ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க இதெல்லாம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்குள்ள போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிசி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ் எல்லாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நோன்றது இதுமாரி சொன்னது கிடையாது. எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதை வந்து.
1: நீங்க வந்து கேவிஎஸ்சி பத்தி சொல்றீங்க சார், ஒரு ஐடி செக்டார்ல இருந்த ஒருத்தர் வந்து விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ம்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லட்சுமிநாராயண் சார் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் டைரக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான் இருக்குங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் காமிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ட் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்கே ஒரு பொருளை இப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் இப்படி பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் இப்படி பண்ணலாம் அது இல்லை ரெண்டாவது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதை சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்குள்ள உண்மையுமே பொறுப்பு பெரிய பொறுப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனி வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூட அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க, ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசியில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ணே இருக்கு, அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்ட், நான் நம்ப கூட முடியல எனக்கு இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு. ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாம் வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்லை எல்லா பெனிஃபிஷியரியும் கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ஸில் காலேஜஸ்ஸு ஒரு சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இத வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம், என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்கெல்லாம் நிறைய இப்போ இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்டு.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார், இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்குது உலக அளவில், அதில் 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி, அதில் 280 வெரைட்டி ஆஃப் ஹனி

0: நீ நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள், மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளெஸ்ட். அவ்வளோ அவ்வளோ பூக்கள் இருக்குது. நீங்கள் அந்த காட்டு பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டு பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது. அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்ட் அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 250 இந்தியாவில் கிடைக்கிறதுனு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
2: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்றோம்ன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்ல.
2: நிச்சயமா
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
2: இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமா ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதுல வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்கு. அதுல வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃபியூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
2: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேற என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு? இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம் அவங்களுக்குலாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் புதுசாக எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு. ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
2: எல்லா மதத்துலேயும்
0: பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
2: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை,

நிகழ்ச்சியின் நிறைவாக மாதவ பூதவ என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ரேவதி ராகம், கண்டசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி. தொடர்வது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க இருக்கும் பாடல் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கையை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 40.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 65%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. நகரின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். நேர்களை, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர்.

இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவம், தொடர்ந்து வானிலை இடம்பெறும். 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிட்டுரை. 7:45 நகர்வலம் கோடையும் உணவு பழக்கம் கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குவர் எம் சுமித்ரா அவர்கள். 8:30 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பழனிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை கே காயத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் மது அவர்களின் வீணை இசை இடம்பெறும். வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி ஜெயந்தி அவர்களின் உரை. 10th பருவ மகளிர் உடல் மற்றும் மனநிலம் குறித்து புதுக்கோட்டை அரசு சுகாதார மையத்தின் 10th பருவ மன ஆலோசகர் பானுமதி நாச்சியார் அவர்களுடன் நேர்முகம். தெரியுமா உங்களுக்கு பொது அறிவு வினாவிடை. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 353 இடம்பெறும். 7:10 என் ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:25 பண்ணை செய்திகள், 7:30 உழவர் உலகம் ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு, சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:30 நாடகமலர் இனி எல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 10:00 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.